0: மச்சான், நல்லா சோலாபுரி மாதிரி ஊதி போயிருந்தீங்க, திடீர்னு பார்த்தா சுருங்கி போன பானிபூரி மாதிரி ஆயிட்டீங்க.
1: டயட்ல இருக்கேன்.
0: ஆ, வெரி குட்.
1: அப்பா
2: மாப்ள, வெளிநாட்டுல ஒரு கண்ணாடி விக்கதாமே, அத போட்டு பார்த்தா டிரெஸ் இல்லாம தெரியுமா?
0: அத வெயி, இப்ப என்ன உனக்கு டிரெஸ் இல்லாம தெரியும்? நான் தானே எல்லாத்தையும் அவுத்து போட்டு பியூரோ கண்ணாடி முன்னாடி போய் நில்ல, தெரியும்.
3: என்னத்த சொல்றது மாப்ள, ஊரே என்ன சிரிக்குது.
0: ஊரே உங்களை பார்த்து சிரிக்குதா? அவ்வளவு பெரிய காமெடினா நீங்க
3: போங்க மாப்ள, உங்களுக்கு எல்லாமே தமாசா போச்சு. என் பொண்ணு லவ் மேட்டர் வெளில தெரிஞ்சதுல இருந்து ஊர்ல ஒரு பாய் என்ன மதிக்க மாட்டேங்கிறான். என் குடும்ப கௌரவத்தை நீங்க தான் மாப்ள காப்பாத்தணும்.
0: கவலைப்படாதீங்க மாமா, பொண்ணு பத்திட்டா நம்ம தான் உஷாரா இருக்கணும். பொண்ணு சைல ஒண்ணு பூட்டி வைக்கல, எவனா ஓட்டினு போயிடுவான். நீங்க கல்யாண பத்திரி அடிங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அதான் ஓகே சொல்லிட்டேன், அப்புறம் ஏன் மச்சான் காமெடியா
4: பாக்குறேன்? நம்ம சொந்தத்திலயும் இவ்வளவு அழகான பொண்ணுங்களா இருக்காளுங்களா?
0: மாலையை கழுத்தமா உட்காந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாத்தையும் மார்க்கெட்ல
1: இருக்காங்க.
0: கை காமிச்சா தப்பாயிராது.
1: சம்பிரதாயம் கை காட்டுங்க.
0: சம்பிரதாயமா? அப்ப காமிச்சிட வேண்டியதா? ஹாய், ஹலோ.
1: அச்சுச்சோ, அங்க இல்ல, இங்க காட்டுங்கோ.
5: சும்மா
0: என்ன மச்சான் ரகசியமா இங்க வரையும் கேக்குது?

0: கதை சொல்ல மாட்டேன், மூஞ்சிய பாத்துட்டு இருந்தா கதையை சொல்லியா?
1: சொல்றேன் சார். இந்த கதையில ஒரு கஷ்டப்படுற குடும்பம் சார். அப்பாவுக்கு கண்ணு தெரியாது சார், அம்மாவுக்கு பக்கவாத சார், அக்காவுக்கு பிரெயின் டியூமர் சார், தங்கச்சி நொண்டி சார், தம்பி ஊம சார், இவ்வளவு ஏன் சார்? அந்த வீட்டுல இருக்கிற நாய்க்குட்டிங்க கூட கிட்னி ஃபெயிலியர் சார்.
0: யோ, கதை எவனுக்கு எவனு? கதையில ஹீரோக்கு என்ன வயசு அத சொல்லு.
1: ஒரு 40 வயசு இருக்கு சார்.
0: 40 வயசா? எனக்கா? ஹலோ, நான் ஒரு யூத் ஹீரோமா? வயசுக்கு தகுந்த மாதிரி கதை சொல்லு.
2: இப்போ என் வயசுக்கு தகுந்த மாதிரி சொல்லணும்னா ஒரு காதல் குண்டேன் ஜெயம் அந்த மாதிரி லவ் சப்ஜெக்ட் சொல்லுங்க, அப்பதான் ஜனங்க ஏத்துக்குவாங்க.
3: ஊட்டியில ஒரு கான்வென்ட், அதுல நீங்க ஸ்டூடண்ட்.
0: அடடா, ஆரம்பமே அட்டகாசமா இருக்கு, அப்படியே மேல போறா சார்.
3: எதிர்த்தாப்புல இன்னும் ஒரு கான்வென்ட், அதுல படிக்கிற பொண்ணு தான் த்ரிஷா.
0: டாப்கியர் போட்டு மேல தூக்கு தூக்கு தூக்குமா?
3: ஒரு நாள் கான்வென்ட்டுக்கு நீங்க சைக்கிள்ல வர்றீங்க, அங்க ஒரு குரூப் த்ரிஷாவ சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே சைக்கிளை விட்டு இறங்காம பின்னி பெடல் எடுக்கிற மாதிரி ஒரு செம ஃபைட் வைக்கிறேன் சார். அப்ப த்ரிஷாவோட துப்பட்டா கீழே விழுந்துருது. நீங்க குனிஞ்சு எடுத்து நேர போய் த்ரிஷாட்ட கொடுப்பீங்கன்னு ஆடியன்ஸ் எதிர்பார்ப்பான். ஆனா நான் குடுக்க வைக்கல சார். அந்த துப்பட்டா எடுத்து நீங்க தூக்கி எறிஞ்சீங்க, அது அப்படியே பறந்து போய் துபாயில விழுந்துச்சு. துப்பட்டா அங்க ஒரு கை குனிஞ்சு எடுத்துச்சு, அதுதான் த்ரிஷா. அங்க ஒரு சாங் வைக்கிறேன் சார். துப்பட்டா துப்பட்டா உன் கண்ணத்தில அப்பட்டா அப்பட்டா ஹாரி ஜெயராஜ் மியூசிக்ல.
0: அடடா, லைன் பிரம்மாண்டமா இருக்கு சார்.
3: தேங்க்ஸ் சார்.
0: இப்போ இந்த படத்துல என்னோட வயசு என்ன
3: சார்? உங்களுக்கு 16 சார், த்ரிஷாவுக்கு 17 சார். அப்ப நீங்க +1, அந்த பொண்ணு +2 பாருங்களேன்.
0: இந்த கதையில பல பிளஸ் இருக்கு. நீங்க போய் இந்த கதையை ப்ரொடியூசர் கிட்ட சொல்றீங்க, அட்வான்ஸ் வாங்குறீங்க.
1: சார் சார் சார், எங்கிட்ட இன்னொரு கதை கொடுக்கு சார்.
0: இன்னொரு கதையா சார்? ரேஞ்சுக்கு இருக்குமா?
1: சொல்றேன் கேளுங்க சார்.
0: சொல்லு.
1: ஒரு அம்மா பிரசவ வலியில துடிக்கிறாங்க சார், அவங்களை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்துறோம்.
0: சும்மா என்ன ஆஸ்பத்திரி நோயின்
1: சார்? முழுசா சொல்றேன் சார். அவங்க பிரசவ வலியில துடிக்க வீழ்ற சத்தத்தோட குழந்தை பிறக்குது சார். வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாம் உள்ள போய் பார்த்தா அந்த குழந்தையே நீங்க தான் சார்.
0: இப்படி ஒரு கதையை தான் நான் வாழ்க்கையில வள வீசி தேடிக்கிட்டு இருந்தேன். கதையால சொல்ற கருவை பிடிச்சவன
3: இந்த கதை சார். அந்த ப்ரொடியூசருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
0: யோ, எந்த ப்ரொடியூசரியா கதைக்காக படம் எடுக்கிறாங்க? போன படத்தோட கடனை அடைக்கிறதுக்காகவும் ஹீரோ கால் ஷீட் கிடைச்சிருக்காக தான் படம் எடுக்கிறாங்க. நீ ஏன் எப்படி கதை சொல்றேன்னு இவங்க சார் கிட்ட போய் கதை சார். கதை ஓகே சார். இந்த கதையை போய் என் ப்ரொடியூசர் கிட்ட சொல்லிருங்க. இந்த பையனை உங்களுக்கு அசிஸ்டன்டா வச்சுக்கங்க.
1: அசிஸ்டன்ட் ஏற்கனவே 5 பேர் இருக்காங்க. உனக்கு டிரைவிங் தெரியுமாடா?
3: நல்லா தெரியும்.
1: அப்ப நான் டிரைவரா சேர்ந்துக்கு.
0: ஓகே சார். நீங்க கார்ல வச்சிருக்கீங்களா?
1: கதை ஓகே ஆயிருச்சு, நீ கார் வாங்கிருவோம் இல்ல.

பாரு, இதுக்கு பிடிக்க வேண்டியது இல்ல, உனக்கு வாரு பிடிக்கணும்.

0: சோம்பேறி, ஏண்டா பகல்ல தூங்குற?
1: ராத்திரி பூரா வேலைண்ணே.
0: ராத்திரி பூரா வேலையா? என்ன லாரிக்கு மூட்டை ஏத்துனியா? ஒரு ஓரமா ஒத்த வச்சு நின்றுட்டு இருந்த.
1: ஞான தடவை வச்சேன் தெரியுமா?
0: வாச்சியா? ஆமா, இவர் பெரிய திருவாரூர் ராஜ்யத்தின் புள்ள, உட்காந்து நிமிந்தெல்லாம் வாச்சிட்டாரு. ஏய், வீட்டை பாத்துக்க, நான் கடைக்கு போயிட்டு
1: வரேன். நீங்க கடைக்கு போலாமா?
0: ஏ, நாங்க கடைக்கு போனா கடைக்காரன் தரமாட்டானா?
1: தருவாண்ணே. என்ன இருந்தாலும் நீங்க பெரியவங்க, உங்க உப்பு தின்னு வளர்ந்தவன், நான் இருக்கும்போது இங்க போலாமா? காசை கொடுங்க, நான் வாங்கிட்டு
0: வரேன். நீயா? போதும்ப்பா, ஒரு தடவை வாழைப்பழம் வாங்கிட்டு சொல்லிட்டு நான் பட்ட அவஸ்தை, அதுக்கு இன்னும் எனக்கு விடையே தெரியல. இனிமே காசு கொடுத்து உங்ககிட்ட எதையுமே வாங்கிட்டு சொல்ல மாட்டேன்.
1: ஒரு தடவை தப்பு பண்ணிட்டேன், நான் சின்ன வந்தானே, நீங்க திருத்த கூடாதா?
0: உன்ன மாதிரி 80 கோடி பேர் இந்த நாட்டுல இருக்காங்க, உங்களை திருத்துறது என் வேலை இல்ல. என்ன முதல்ல நான் திருத்திக்கிறேன்டா?
1: என்னென்ன பெரிய வார்த்தை எல்லாம் சொல்றீங்க? நான் திருந்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க கூடாதா?
0: சரி, இந்தா.
1: என்ன வேணும்?
0: ஒரு வெத்தலை வாக்கு வேண்டாம்.
1: என்ன?

0: என்ன
1: வெளியே உட்காந்துருக்கீங்க? சாப்பிட்ட இந்த வெத்தர வாக்கு வாங்கிட்டு சொல்லி நாதசா அனுப்பியிருக்கேன்.
0: நாதசா
1: அவனையும் அனுப்பிச்சுங்க. அவன் ஒரு மாதிரி ஆனாச்சே. அவன் இப்ப எல்லாம் அப்படி இல்லப்பா. அவன் திரும்பிட்டேன்னு அவனே
2: சொன்னான்.
0: என்னடா அது, ஒரு வெத்தல ஒரு பாக்கு?
2: நீங்க தானே ஒரு வெத்தல ஒரு பாக்கு சொன்னீங்க.
1: ஆமா, நான் தான் வாங்கிட்டு வர சொன்னேன்.
2: அது என்ன டப்பாவில
1: சுண்ணாம்பு? இந்த ஒரு வெத்தலையும் ஒரு பாக்கையும் போடுறதுக்கு இந்த டப்பாவில சுண்ணாம்பு.
2: ஆறு சரி, விவரமான பைய நான் சொல்ல. உக்கர்
1: விவரம்
2: உக்கர். அது என்ன வாயில? வாயிலையா? இல்லையே, நல்ல வாயத்துற.
1: என்ன பையனை போய் இப்படி தொந்தரவு பண்ணிக்கிட்டு? ஆசை என்கிட்ட கொடுங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன்.

இப்போது ஜோர்டன் அந்த சூட்டுக்கு நான் வந்தாரு கூட்டுக்கண்ணா இப்போது ஜோர்டன்

0: சொன்னா இல்லையா?
1: முடிச்சிடலாமா?

0: கண்ணு சுத்தமா தெரியலையே, நான் இப்ப எங்க இருக்கேன்?
1: ஹாஸ்பிடல்ல நல்லபடியா இருக்கீங்க நர்ஸ், ஸ்கேன்க்கு ரெடி பண்ணுங்க.
0: ஆமா, என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குன்னு அந்த இடி விழுந்த இருளாண்டி இருக்கானா இல்ல புட்டுக்கிட்டானா?
2: நல்லபடியா இருக்கான். 24 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அவன் சாவானா பொழைப்பானாங்கிறதே சொல்ல முடியும். அவன் செத்துட்டானா? நீ தான்
0: ஐ விட்னஸா? அட பாவிகளா, ஐயே இல்லையடா, நான் எப்படா ஐ விட்னஸ் ஆக முடியும்?
2: ஏங்க நீ அழுவுற?
0: அழாம நான் என்ன சார் பண்ணுவேன்? இன்னும் ஒரு மண்டலத்துக்கு தண்ணீர் கண்டம்னு சிவகாமி கம்ப்யூட்டர் ஜோசியம் சொன்னாலும் சொன்னா, கடந்த சில நாட்களாகவே நான் ஏகப்பட்ட கஷ்ட நஷ்டங்களை அனுபவிச்சுட்டேன். பைக்கில கண்டோம், தேங்கி நின்ன தண்ணீர் கண்டோம், அடிபம்புல கண்டோம், அண்டாவில கண்டோம், அண்டாவை தூக்கிட்டு வந்த பயில்வான் பொண்டாட்டி குண்டா இருந்தது கண்டோம், பிஸ்லரி வாட்டர்ல கண்டோம், பிஸ்டல்ல கண்டோம், அருவாள்ல கண்டோம், சிறுநீர்ல கண்டோம், பெருநீர்ல கண்டோம், அங்க விழுந்த கல்லுல கண்டோம், தண்ணீர் தண்ணீர் போஸ்டர்ல கண்டோம், சாராயத்துல கண்டோம், சாராயத்தை பிடிக்க வந்த போலீஸ்ல கண்டோம், அவங்க வீசி எரிஞ்ச வெடிகுண்டுல கண்டோம், அடிச்ச லத்தியில கண்டோம், கிளம்பி வந்த புகையில கண்டோம், இடியில கண்டோம், மின்னல்ல கண்டோம், மழையில கண்டோம், இடி விழுந்த தலையில கண்டோம். சிவகாமி சிவகாமி சிவகாமி அசிங்கம், சிவகாமி ரொம்ப அசிங்கம், எனக்கு கண்ட வைக்க வேண்டாம். மறுபடியும் தண்ணியா? இந்த தண்ணி எனக்கு வேணாம்.
3: கழுவ வச்சிருந்த ஆசிர எடுத்து மூஞ்சில ஊத்திட்டாரு.
0: ஆசிடா தண்ணி நினைச்சு தானா ஊத்துறே? கண்ணு போற உடனே கண்ட போயிடுச்சு நினைச்சுரு. கண்டினியூ ஆகுதே சிவகாமி.
4: ஒரு கடிதம் எழுதினேன், அதில் என் உயிரை அனுப்பினேன். அந்த எழுத்து வடிவிலே நான் என்னை அனுப்பினேன். காதலி, என்னை காதலி, ப்ளீஸ்.

தெய்வத்தும் தாழாது செய்விதை துடிக்கும் நாணத்தில் மேனியை மறைக்கும் நாணத்தில் மேனியை மறைக்கும் அந்த நாட்களை ஒரு முறை நினைத்தான்.

0: ஏட்டையா
1: என்னடா
0: என்ன எதுக்காக உள்ள வச்சிருக்கீங்க?
1: நீ பப்ளிக்க டார்ச்சர் பண்ணி பிச்சை எடுத்து குட்டுறதுக்காக நான் உன்னை உள்ள வச்சிருக்கேன்.
0: சரி சரி, எத்தனை நாள் வேணாலும் என்ன உள்ள வச்சிருக்கீங்க, ஆனா மரியாதை என்கிட்ட புரியல, காசு கொடுத்துருங்க.
1: அத செலவு பண்ணிட்டேன்
2: ஏட்டையா, பிச்சைக்காரகிட்டேயுமா திருப்பி கொடுத்துருங்க.
1: இருந்தா தர மாட்டானா, உண்மையில செலவு பண்ணிட்டேயா, தூண்டி விடாது.
3: சரா, உங்க அம்மா அப்பா எல்லாம் எங்க இருக்காங்க?
0: அவங்க எப்படி பண்ண உனக்குன்னா மரியாதை என்கிட்ட புரியல, காசு கொடுத்துறியா?
1: ஒரு திருட்டு நடக்காம நாங்க பாத்துக்கிறோம்.
4: ரயில்வே டிராக்ல ஒரு பாடி அடிபட்டு தலை தனியா முண்டன் தனியா கிடக்குதான், போய் காவலுக்கு இருக்கு, போங்க.
0: இன்ஸ்பெக்டரையா
4: என்னடா
0: இந்த ஏட்டையா, என் காசை புடிஞ்சு வச்சிருக்காரு, வாங்கி கொடுங்க.
4: போயும் போயும் ஒரு பிச்சைக்காரன் வசூல் பண்ணி தின்னு இருக்கிய, உனக்கு வெக்கமா இல்ல? காசை திருப்பி குடியா.
1: ஐயா, நேத்து இடியாப்பமும் பாயா வந்துருந்தீங்களே.
4: ஆமா,
1: நல்லா இருந்துச்சா?
4: சூப்பரா இருந்துச்சு.
1: அது அவன் பிச்சை எடுத்த காசுதான்.
4: ஏண்டா ராசகே, போலீஸ்காரன் மேலயே போலீஸ் ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் பண்றியா? பிச்சு புடுவ பிச்சு.
0: இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க ரெண்டு பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம்.
4: டியூட்டிக்கு போங்கயா.

0: குட்டி.
1: சொல்லுங்க மாமா குட்டி. என்ன இந்த டைம்ல கால் பண்ணிருக்கீங்க?
0: உன் நினைப்பாவே இருக்குடி. நம்ம இன்னொரு லாங் டிரைவ் போலாமா?

0: ஆமால போன வெனஸ்டே போனது, இந்த வெனஸ்டே வந்துருச்சு. ஆனா இது ஒரு மாசம் ஆன மாதிரி இருக்குல்ல. ஆனா போன தடவை பிரதீப் கிட்ட ரீசன் சொல்றதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? ஹே பிரதீப், இன்னைக்கு என்னால உன் கால அட்டன் பண்ண முடியாதுடா. என் அத்திம்பேர் ஊர்ல இருந்து ஃபேமிலியோட வராறான். எங்க அப்பா அவங்க எல்லாரையும் எங்கயாவது வெளியில கூட்டிட்டு போயிடுவான்னு
1: சொல்லிட்டே இருக்காருடா.
0: கடுப்பா இருக்குடா பேபி. எனக்கே இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு, பொண்ணு பாக்கலாம் இருந்த. அதுலயும் அவர் வந்து அவங்க எங்க கூட்டிட்டு போயிடுவா, அங்க கூட்டிட்டு போயிடுவான்னு படுத்துறாருடா.
1: ஒரு நாள் தானே பேபி, பல்ல

பாண்டு பேபி.

0: கொரியரா?
1: ஆமா கொரியர் தான்.
2: பெண்ணு கொரியர்ல வந்துச்சா?
1: சைன் பண்ணிட்டு கொடுங்கம்மா.
0: தேங்க் யூ. என்னடி இது, தினகரன்ல பொங்கல் மலர் போட்ட மாதிரி இவ்ளோ பெருசா? ஃப்ரம் மணி கவுண்டர் பொள்ளாச்சி. யாரடி இது மணி கவுண்டர்?
2: ஏய், நம்ம அவுட் ஹவுஸ் பார்ட்டிக்கு வந்ததா இருக்குமோ?
0: ம், இருக்கும்.
2: ஏய், இத பிரிச்சு படிச்சு பார்க்கலாமா?
0: ஏய், அடுத்தவங்க இந்த லெட்டர் ஓபன் பண்ணி படிக்கிறது மேனஸ் இல்ல தெரியுமா?
2: ஏய், எனக்கெல்லாம் மேனஸே கிடையாது, நான் படிக்க தான் போறேன். நீ வந்தா வராட்டி போ.
0: ஏய், என்னடி இவ்ளோ பெரிய லெட்டரா இருக்கு, லைஃப் ஹிஸ்டரி எழுதிருக்காரா?
2: இரு படிக்கிறேன். அன்புள்ள விஸ்வநாதனுக்கு மணி எழுதுவது.
3: அன்னைக்கு எஸ்டேட் பில்லுக்கு பயந்துட்டு என் பையனை பத்தி சரியா சொல்ல முடிட்டேன், அதெல்லாம் இந்த லெட்டர்ல எழுதியிருக்கேன். ஏதோ பெருமையா சொல்ல போறான்னு தப்பா நினைச்சாத, அவனை பத்தி தப்பா தான் சொல்ல முடியும். ஒரு சாம்பிள் பிட்டுப்பா, அவனுக்கு ஒரு 10-12 வயசு இருக்கும்.
4: ஏம்பா மணி, நீ பத்த பையன் பெரிய படிப்பெல்லாம் படிச்சு டாக்டர் ஆகி நம்ம ஊரு பேரு பேப்பர்ல வர அளவுக்கு பெரிய ஆளா வருவான் போல இருக்கே.
3: அப்படிங்கிற
4: என்னப்பா, நாங்க பத்ததெல்லாம் உடம்பு சரியில்லைன்னு கியூல நிக்குது, நீ பத்தது டாக்டர் ஆட்ட உட்காந்துக்கிட்டு மருந்து சீட்டு எழுதி கொடுத்துட்டு இருக்க.
3: டாக்டர் பூபதி, எஃப்ஆர்சிஎஸ்.
5: என்ன மணி?
3: இங்க வாங்க டாக்டர்.
5: ஏற வர. என்ன விஷயம் மணி?
3: வாடா கடா, என் செல்லம் தான்.
6: நீ பூபதி, நீ பெரிய ஆளானா நம்ம ஊருக்கு டாக்டரா தானே வருவே?
5: ஐயே, நான் நம்ம ஊர் சாணி தட்டுல டிக்கெட் குடுக்கற வேலை தான் செய்வேன்.
3: அட, நாதம் பிடிச்சவன். எனக்கு ஷாக்கா தான் இருந்தது. சரி, சின்ன பையன் தானே, பெருசானா சரியாயிரும் நினைச்சேன். ஆனா அவன் பெருசானதுக்கு அப்புறமும் எனக்கு ஒரு ஷாக் கொடுத்தான் பாரு.
7: தலைவர் என்ன ஃபைட்டியா, சூப்பரியா. கொஞ்சம் தீப்பெட்டி இருந்தா கொடுங்கண்ணா. பஞ்சு வரைக்கும் குடிச்சிருக்கான். பஞ்சத்துல அடிபட்ட பரதேசின்றது வந்தா போல் இருக்கு. ஏன்னா இதுக்கு மேல இது இழுக்க போறீங்களா? எப்படின்னா கொஞ்சம் காட்டுங்க.
8: மணி, மணி நீயா? நீன்னு தெரியாம
3: இப்படி ஏகப்பட்ட சில்லற பிரச்சனைக்கு நடுவுல ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு, அதான் ஃபைனல் எக்ஸாம். அவன் பேருக்கு பின்னாடி ஒரு டிகிரி போறதுக்காக நான் பண்ண அயோக்கியத்தனம் இருக்கே, அத உலகத்துல எந்த அப்பனும் பண்ணிருக்க மாட்டான்.
7: என்ன, நம்ம படிச்ச கேள்வி எதுவுமே வரல? க்வெஸ்சன் பேப்பரை மாத்தி
6: கொடுத்துட்டானுங்களா?
7: என்ன
0: தெரியும்,
7: இத சொல்லிட்டு போறதுக்கு தான் ரெண்டு பேரும் இங்க வந்தீங்களா?
0: சாச்சா, அதுக்கு இல்ல. நேத்து வர உங்களை எங்க வீட்டு கெஸ்டா தான் நினைச்சிட்டு இருந்தோம், இப்பதான் உங்க ஹிஸ்டரி ஃபுல்லா தெரிய வந்துச்சு.
7: ஏன் ஹிஸ்டரி உங்களுக்கு எப்படி தெரியும்?
0: அது எங்க மம்மி தான் சொன்னாங்க.
7: ஓ, ஆண்டி சொல்லிருப்பாங்க, சொல்லிருப்பாங்க. என்ன பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க? உங்களை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது.
2: ஐ அம் பப்பி, 9th ஸ்டாண்டர்ட், அண்ணாதேஷ், வெஸ்ட் அண்ணாநகர், சென்னை, தமிழ்நாடு.
7: என் பின் கோட் தெரியாதா?
2: இவ பிரியா, லாஸ்ட் இயர் பிஎஸ்சி முடிச்சா, இந்த வருஷம் மேரேஜ் முடிக்க போறா. ஏ,
7: நெக்ஸ்ட் இயர் என்ன பண்ண போறாங்க?
2: அவ என்னமோ பண்ணிட்டு போறா. நீங்க உங்க கனவை பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்லுங்களேன்.
7: ஐஏஎஸ் ஆகணும்ன்றது நம்மளோட கனவுங்க, ஆனா இப்போதைக்கு பிஎஸ்சி மட்டும் தான் பண்ண முடிஞ்சது.
0: என்னது, ஐஏஎஸ் ஆகிறது உங்க கனவா? ஆச்சரியமா இருக்கு.
7: இதுக்கே ஆச்சரியப்பட்ட எப்படி? என்னோட கனவை முழுசா கேட்டீங்கன்னு வைங்க, அப்படியே ஷாக் ஆயிடுவீங்க.
0: பரவாயில்ல பரவாயில்ல, பிளீஸ் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
7: என்னோட ட்ரீமா சொல்றேன். நான் ஐஏஎஸ் பாஸ் பண்ணி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டே கலெக்டர் ஆகி சிஎம் கிட்ட நான் போன்ல பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த நேரம் பார்த்து என் டேடி என்ன பார்க்க அங்கே வந்திருக்காரு. இந்த டவாலில டவாலி, அவன் நான் பிஸியா இருக்கேன்னு சொல்லி என் டேடிய காரிடோர் பெஞ்சில் உட்கார வச்சுட்டான். அவரும் கோச்சிக்காம உட்காந்துட்டு ஜன்னல் வழியா நான் பேசிக்கிட்டு இருக்கிற அழகை பார்த்து அப்படியே ரசிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாரு. நான் சிஎம் கிட்ட போன்ல பேசிக்கிட்டே அப்படியே டக்குன்னு திரும்பி பார்த்தா என் டேடி, போன்ல சிஎம், வெளியே டேடி. எனக்கு ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியல. நான் ரிக்வெஸ்ட் பண்ணி சிஎம் கிட்ட என்ன ஐஏஎஸ் ஆக்கி அழகு பார்த்த எங்க அப்பா வந்திருக்காருன்னு சொல்லி லைனை கட் பண்ணி வெளியே ஓடி வந்தேன். எங்க அப்பா என்ன பார்த்தது எழுந்திரிச்சு நிக்கிறாரு. நான் டக்குன்னு அவர் காலில் விழுந்து, சாரி சாரி டேட், உங்களை நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ண வச்சிட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டேன். அவர் என்னடானா, என் காலரு பிடிச்சி தூக்கி, நீ இவ்வளோ பெரிய மனுஷன, அந்த ஜில்லாவுக்கே கலெக்டரா வந்து என்னை பெருமைப்படுத்திடுறேன்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டாரு. அவரோட அவரை பார்த்து நான் அட, அவரழ நாள நீங்க ரெண்டு பேரையும் பார்த்து டவாலி அழ. இந்த கலெக்டர் ஆபீஸே கண்ணீர்ல மூழ்கிட்டு இருந்ததுமா, கண்ணீர்ல மூழ்கிட்டு இருந்தது. எஸ்
9: ஐயா,
7: வந்திருக்காரா?
9: வர சொன்னாரு.
7: எதுக்கு?
9: என்ன விஷயம்னு தெரியாது, ஆனா அவர் முகத்தை பாக்குறப்ப ஏதோ வில்லங்க இருக்குன்னு மட்டும் தெரியுது.
7: ஒன் மினிட், எக்ஸ்கியூஸ் மீ, என் கனவை பாதில கட் பண்ணிட்டு போறேன்ட்டு ஃபீல் பண்ணாதீங்க, வந்து கண்டினியூ பண்றேன். ஓகே.

0: இதுல ஒரு ஷட்டிங் எடுத்துக்கிறீங்களா
1: மச்சா? இந்த கலர் உங்களுக்கு கடுப்பா இருக்கு?
0: இப்ப எனக்கு கடுப்பா இருக்கு.
1: ஆட வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் எடுக்கறோம், அந்த கட்டம் போட்டு எடுங்க.
2: நீங்க பாருங்கம்மா, எடுத்து காட்டுறதுக்கு தானே நாங்க இருக்கிறோம்.
0: நீ பாட்டு காட்டிடுவ, காசு குடுக்கறது யாரு?
1: நீங்க
0: கம்மனு யோ பில்லு போடு.
2: என்னது
0: பில்லு?
2: ஓஹோ, பாப்ப நாயகன் பாளையமா?
0: அந்த ஊருக்காரங்க பில்லு போட மாட்டியா?
2: போடுறியா?
0: கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியல, இவனுக்கு ஏமாத்திடுவானுங்க.
2: மொத்தம் 995 ரூபாய் வருதுயா?
0: எப்பா ஒரே எல்லாம் அள்ளிட்டான். இந்த பணத்துக்கு 10 பன்னி வாங்கி விட்டுருக்கலாம்.
1: வாங்கி விட்டா வருஷத்துக்கு 50 குட்டி போடு. வேற என்ன
0: பன்னி குட்டி போட்டா லாபம்? இந்த துணி குட்டி போட்டா லாபமா?
1: போடுதாமா.
2: ஏன்பா, இன்னொரு 5 ரூபாய்க்கு ஏதாவது வாங்கிக்க.
0: 2 இட்லி 2 வடை 2 தோசை கொடு.
2: யோ, ஜவுளி கடையில அதெல்லாம் கிடையாதுயா?
0: பின்ன ஏதாவது வாங்கிக்கண்ணா.
2: துணி ஏதாவது வாங்கிக்கேன்னு.
0: துணின்னு அப்படி சுத்தமா சொல்லணும். சில்லறைக்கு அலையறான் பாரு சில்லறை.
2: அப்படி இல்லையா, இந்த தீபாவளிக்கு எங்க கடையில 1000 ரூபாய்க்கு துணி எடுக்கிறவங்களுக்கு ஒரு பரிசு திட்டம் வச்சிருக்கோம். எந்த நம்பருக்கு பரிசு உள்ளதோ அவங்கள ஜோடியா ஜப்பான சுத்தி பார்க்க அனுப்பி வைக்க போறோம்.
1: 5 ரூபாய்க்கு சப்பானா? ஐயோ ஐயோ ஐயோ, மச்சா மச்சா, சப்பானுக்கு போலாம் மச்சா, வாங்க மச்சா.
0: நான் இங்க இருக்கிற மெட்ராஸ்க்கு போனதுடி, சப்பான் ரொம்ப தூரம், நம்ம எப்படி போறதே?
2: அத பத்தி நீ கவலைப்படாத ஐயா.
0: நீ கவலைப்படுறீங்களா?
2: இங்க இருந்து புறப்படுறதுல இருந்து ஜப்பானுக்கு போய் சுத்தி பார்த்துட்டு திரும்பி வர்ற வரைக்கும் எல்லா ஏற்பாடையும் நாங்களே பண்றோம், அதுக்கான செலவையும் நாங்களே ஏத்துக்கிறோம்.
1: ஐ மச்சா,
0: அப்போ 5 ரூபாய்க்கு 8 முழம் வெட்டி கொடு.
2: 5 ரூபாய்க்கு 8 முழமா?
0: சரி 4 முழம் கொடு.
2: இந்தா
1: கோயம்புத்தூர்
0: தப்பி தவறி அந்த தெருப்பக்கம் வந்துடாதே, நாயகி ஜாஸ்தி.

0: பாடல்கள் நாள் முழுதும் நட்சத்திர வானொலியில்.
1: Can you feel her? Is your heart speaking to her? Can you feel the love?

0: ஏய் பட்டவா.
1: ஸ்டாப் தி கார். போலீஸ் ஸ்டேஷன் எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரே வழி நாமளே போலீஸா மாறறதுதான். இனி யாராலையும் என்ன கண்டுபிடிக்க முடியாது.
2: தண்ணீர் தண்ணீர்னு எழுதியிருக்காங்களே, தண்ணீர் பிரச்சனையை கண்ணீருடன் சொன்ன திரை காவியம். அட பசங்களா, என் கண்ணீருக்கு காரணமே இந்த தண்ணீர் தானடா. அதனால தானடா எல்லாரும் பார்த்த டைட்டானிக் படத்தை கூட நான் பார்க்கல.
3: இனி தண்ணீர் தண்ணீர்ங்கிற எழுத்த கூட நான் பார்க்க விரும்பல. கிழிச்சிடுறேன் இந்த போஸ்டரை.
2: என்னங்கடா இது? பானை பைப்பு அடுப்பு கள்ளச்சாராயம்.
4: எனக்கு
2: கம்ப்யூட்டர் ஜோசியத்துல தண்ணீர் கண்டம்னு சொன்னானா, இங்க வந்து பார்த்தா தண்ணீர் தண்ணீர்னு ரெண்டு வாட்டி எழுதிருந்துச்சா, எனக்கு ரெண்டு கண்டம் இருக்கும்னு பயந்து டர்ன்னு போஸ்டர் கிழிச்சிட்டேன்.
4: உனக்கு கம்மா தண்ணீர் தான்டா கண்டம்,
2: என்ன சரக்குடா இது? அச்ச உன்னை கப்புன்னு தூக்க வேண்டாமாடா.
4: அவளை பிடிங்க, போங்க. டேய் ஒரிஜினல் போலீஸ் கம்பெனிங்க, பிடிங்க போங்க.
3: என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்க? ஒன்னையும் போலீஸ் துரத்துதா?
5: வேண்டாம், கள்ளச்சாராயம் விக்கிறதே தப்பு. நீ எங்க டிபார்ட்மெண்ட் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு எங்களையே கவலைப்படுத்துறியா?
2: இன்ஸ்பெக்டர் சார், என்ன மன்னிச்சிருங்க சார், எனக்கு எல்லாமே இறங்கி போச்சு. நான் சத்தியமா கள்ளச்சாராயம் காய்ச்சல சார், எனக்கு கம்பல் பண்ணி ஊத்தி விட்டாடுங்க சார்.
5: என்னடா கேனோட தண்ணி அடிச்சுட்டு கம்பல் பண்றாங்கன்னு கதை அளக்குறியா? யூ ஆர் அண்டர் அரெஸ்ட்.
2: அடிக்கடி சார், அடிக்கடி சார், நிறுத்துங்க சார். ஏன் சார் முட்டியில அடிச்சுட்டு நடறானா எப்படி சார் நடக்க முடியும்? இந்த பாருங்க, இந்த கெட்ட பழக்கத்தை நிப்பாட்டுங்க, கூட்டு போங்க. இப்போ
6: அடே
2: குடிமகன்களா, தண்ணீரே பிரச்சனை, கடைசியில இந்த தண்ணீரே பிரச்சனையா?

0: இங்கே இருக்கீங்க.
1: ஒண்ணு யாருமே தெரியாது, என்னமோ பழகுன மாதிரி வந்து பேசுற.
0: யார் ராணி? என்ன பத்தி உங்களுக்கு தெரியாதுனே? உங்களை பத்தி இந்த ஊர் உலகத்துக்கே தெரியும். பையன் கொஞ்சம்
1: வச்சுங்கண்ணே. என்ன பத்தி தெரியுங்கிற வேலை வாங்குற, நான் சும்மாவே இருப்பேன் உனக்கு தெரியாதா?
0: நீங்க சும்மாவே இருங்கண்ணே, இந்த பையன் மட்டும் இங்க இருக்கட்டும். கொஞ்ச நேரத்துல பெருமாள் என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வருவேன், அவன் பணத்தை வச்சுட்டு இந்த பைய எடுத்துட்டு போயிருவேன். அப்புறமா நான் வந்து பணத்தை எடுத்துட்டு போயிருவேன்.
1: அப்படியா? சரி, நான் எப்ப திரும்பணும் அப்பதான் பாத்துக்கிறேன். பரவாயில்லையா?
0: அப்படி ஆகட்டும், அப்படி ஆகட்டும்.
1: நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பாக்க போறோம், இருக்கட்டும். அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்?
2: இவன் யாரா? நான் தானே பெருமாள்.
1: என்னடா
2: அண்ணன் எல்லாரும் சொன்னாரு, இந்த பணத்தை வச்சுட்டு பையன் எடுத்து சொன்னாரு.
1: ஓ, அந்த பெருமாள்
2: நீதானா? என்ன
1: செக் பண்ணிக்க,
2: உங்க மேல நம்பிக்கை இருக்குண்ணா?
1: அட, அறிவு கிட்ட வழுக்க பயல. அந்த மாதிரி எல்லாம் யாரையும் நம்பாதடா. ஏதா இருந்தாலும் கரெக்டா செக் பண்ணிக்கணும்.
2: சரி
1: பாரு, கரெக்டா இருக்கா?
2: கரெக்டா இருக்குண்ணே.
1: இது என்ன பொட்டலாம்?
2: கஞ்சா பொட்டலாம்.
1: எத்தனை நாளா நடக்குதா?
2: அண்ணன் ரெண்டு வருஷமும் இங்க உட்காந்தா விக்கிறாரு.
1: நான் வித்துல நீ எப்படா பார்த்த?
3: ஊருக்கு சும்மா இருக்க
0: சும்மா இருக்க சொல்லிட்டு கஞ்சா வந்து இங்க இருந்தாலும் சும்மா இருக்க போறீங்க, அங்க வந்தாலும் சும்மா இருக்க போறீங்க. ஒரு தடவை வந்தா எல்லாம் பழகி பண்ண வாங்க.

0: என்னடா
1: போதுனா டீ சாப்பிட்டு வந்து மிச்சத்தை பாத்துக்கலாம்.
0: இது முச்சுதான் ஒரு வேலை.
1: பொதுவா இப்பெல்லாம் வேலை பார்க்க மாட்டிய, இன்னைக்கு நான் தீயா இருக்கிற
0: தலைவருக்கு பண்றோம். தீயா இருக்கணும்ல.
1: அதெல்லாம் கரெக்ட் தானா, ஆனா வைபே இல்லாம எப்படினா?
0: வைப் தானே
1: ரைட்டு.

0: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
1: ஷாம்பெயினை தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
0: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
1: மப்புல அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேட்கும். ஸ்டார்ட் மியூசிக்.

0: திறக்கட்டுமா?
1: டேய் ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
2: ஷாம்பெயினை தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
2: டேய் மப்பில் அப்படி தான்டா கேட்கும். கரெக்டாக கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

0: What happened to her?
1: கணவன் கிழித்த கோட்டை கடந்து அறியாள் அடியேன் மனைவி.

பூத்தமல்லி காத்தடிச்சு பொண்ணு ரூபமா.

山

0: திறமைக்கு தகுந்தபடி ஒரு வயகிட்ட கூட வேலை இல்லையே. ஏய் மாலினி, மாலினி,
1: மாலினி, மாலினி, மாலினி, என்ன கொள்ள போகுதுன்னு இப்படி சத்துறீங்க?
0: ஒண்ணு இல்ல, இப்போ நீ உள்ள வேலையா இருந்தியா?
1: இல்ல, உங்களை போல வேலை வெட்டி இல்லாம தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன்.
0: ஐயோ, சொல்லி காட்டுறாளே, சொல்லி காட்டுறாளே.
1: சரி சரி, எதுக்கு கூப்பிட்டீங்க?
0: இங்க நடந்த கலாட்டாவில நான் எதுக்கு கூப்பிட்டேங்கிறதையே மறந்துட்டேன்.
1: அப்ப நான் வரேன்.
0: இரு இரு இரு, போகாத. ஞாபகம் வந்துருச்சு, நான் காபி சாப்பிட்டே பழக்கமா போச்சா?
1: என்னது
0: இரு இரு, நீ திடீர்னு காபியை நிறுத்தின உடனே திடீர்னு ஒரு தலைவலி.
1: அப்ப கொஞ்சம் கஷாயம் போட்டு கொண்டாரு.
0: அங்கதானே உதைக்குது, அது அப்படியே காப்பியா மாத்தேன், காப்பியா மாத்தேன்.
1: இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல.
0: எதுலதான் குறைச்சல் மாலினி? ஏ மாலினி, என்னோட அருமை உனக்கு இப்ப தெரியாது. என்னைக்காவது ஒரு நாளைக்கு, ஆஹா, நம்ம புருஷன் இப்படி வட்டவனா அப்படி நினைச்சு நீ ஆச்சரியப்பட போற.
1: அப்போ அந்த நல்ல நாள் வரட்டும், நீங்க காபி சாப்பிடுவீங்க.
0: பாத்தியா பாத்தியா பாத்தியா, என் வீக் பாயிண்டே பிடிக்கிறியே மாலினி. இன்னைக்கு ஒரு நாள் ஒரு கப்பு காபி பிளீஸ். பிளீஸ், அது சக்கரை வேணாலும் குறைச்சுக்க.
1: நான் சொல்றபடி செஞ்சா ஒரு கப்பு காபி தரேன்.
0: செஞ்சான்னு சொல்லிட்டு இருக்கிற, என்ன செய்யணும் சொல்லு சொல்லு. இங்க இருக்கிற உயிருக்கு போனா, வெளியே இருக்கிற உள்ளதுக்கு போனா?
1: எல்லாம் வேண்டாம்.
0: ஐயோ, எங்க கூட்டிட்டு போறாளோ, என்ன செய்ய சொல்லுவாளோ?
1: இங்க வாங்க.
0: இது என்ன உலக்க?
1: கொஞ்சம் முழுகா தூள் இடிச்சு கொடுங்க, நான் போய் காபி கொண்டறேன்.
0: நான் மிளகா தூள் கடிக்கிறதா?
1: கூட மாட வேலை செஞ்சா ஒன்னும் குறைஞ்சு போயிட மாட்டீங்க.
0: இதுல எப்படி குறைவேன்? நான் தான் நான் அளவுல குறைஞ்சுகிட்டே வரேன்னு. கொஞ்சம் வர.
1: அங்கெங்க போறீங்க?
0: கதவை தாள போட்டு வந்துடுறேன். திடீர் சினேகிதன் எவனாவது வந்துருவான்.
1: ஒருத்தரும் வரமாட்டாங்க, எல்லாம் நான் போட்டாச்சு.
0: திட்டம் போட்டுதான் இந்த சதி நடக்குதா? ஆமா, நான் என்ன வேலைக்காரனா? எனக்கு போல ஒரு வேலைக்காரி வச்சுக்கிட்டா என்ன?
1: ஆமா ஆமா, உங்களுக்கே வேலை கிடையாது, இந்த லட்சணத்துல ஒரு வேலைக்காரி.
0: தாக்குறாளே தாக்குறாளே. ஐயோ, இது காபி தூளா இருந்தாலும் பரவாயில்லையே, முடனா புடியாச்சே. நெடியேறுமே நெடியேறுமே.
1: இந்த பாருங்க, நம்ம குடும்பத்துல என்னமே சிக்கனமா நடத்தணும்.
0: அது என்ன இப்ப சிக்கனம்?
1: ஒண்ணு இல்ல, நம்ம ரெண்டு பேரோட மூணாவது ஆள் சேரப்போகுது.
0: யாரது மூணாவது ஆள்? யாரது?
1: அதாங்க.
0: இதை உண்மையை கூட சொல்ல மாட்டேங்கிறாளே.
1: ஒண்ணு இல்லைங்க, நானு மூணு மாசமா முழுவாம இருக்கேங்க.
0: மூணு மாசமா? மூணு மாசமா?

0: வீட்டுக்கு போனா யாராவது கல்யாணம் பண்ணி சொல்ற அப்பா, அத்த பொண்ணதான் கல்யாணம் பண்ணு சொல்ற அம்மா, பேர குழந்தைகளை பாக்கணும் சொல்ற பாட்டி, இந்த டார்ச்செல்லாம் தாங்க முடியாம கடைக்கு வந்தா என்னையே ஏக்கமா பாக்குற பொண்ணுங்க. ஆனா அவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரே ஒரு பதில் தான் சொல்லுவேன், கட்னா அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணி கைப்பிடிப்பேன்னு. இது வரைக்கும் அந்த பொண்ணு யாருன்னு நான் யாருகிட்டயுமே சொன்னதில்லை.
1: முதல் முறையா உங்ககிட்ட தான் சொல்லப்படுறேன்.

0: உனக்கு சீட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு.
1: தேங்க் யூ சார்.
2: எக்ஸ்கியூஸ் மீ மேடம், உள்ள என்ன கேட்டாங்க?
1: கேள்வி.
2: அது என்னன்னு எனக்கு புரியற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: கேள்வி மட்டும் சொல்லணுமா, பதிலும் சொல்லணுமா?
2: ரெண்டையும் சொல்லுங்களே ப்ளீஸ்.
1: இந்தியாக்கு சுதந்திரம் எப்ப கிடைச்சது?
2: அதுல எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு, நாம அப்புறமா பேசுவோம். நீங்க என்ன
1: சொன்னீங்க? 1857ல ஸ்ட்ரகிள் பண்ணி 1947ல கிடைச்சது.
2: அவ்வளவுதானா? நெக்ஸ்ட்.
1: பாகிஸ்தான் பிரசிடென்ட் யாரு?
2: மிஸ்டர் பின் லேடன்.
1: நோ நோ.
2: சதாம் ஹுசேன்.
1: அப்ப பூட்டோ, இப்ப முஷரஃப்.
2: நெக்ஸ்ட்.
1: யூத் எதனால கெட்டு போறாங்க?
2: எதனால?
1: சிகரெட் பிடித்தல், தண்ணி அடித்தல், பெண்கள் பின்னாடி சுத்துதல்.
2: ஓகே. நெக்ஸ்ட்.
0: உங்க அப்பா பேர்
2: அப்போ பூட்டோ இப்போ முசரப். சீட்டு கொடுத்துருவீங்கல்ல?
3: ஏண்டா இந்த காலேஜில் நீ ஜாயின் பண்ணி என்னடா பண்ண போற
2: சார்? சிகரெட் பிடித்தல், தண்ணி அடித்தல், பொண்ணுங்க பின்னாடி சுத்துதல். கரெக்டா சார்? சீட்டு கொடுத்துருவீங்களா சார்?
3: டேய் காலேஜ் விட்டு வெளியே போடா.
4: ஏன் அவனுக்கு சீட்டு கிடையாது? இதே ஆன்சர் தான் அந்த பொண்ணு சொன்னா. உடனே அந்த பொண்ணுக்கு சீட்டு கொடுத்துட்டீங்களா?
3: டேய் அவளை கேட்ட கேள்வி வேற, இவனை கேட்ட கேள்வி வேறடா.
4: அப்ப அவன் சொன்ன பதில் கரெக்ட், நீங்க கேட்ட கேள்விதான் தப்பு.
3: இம்சே விஷயம் தெரியாது, பேசாத. டேய் வெளியே போடா.

0: வழக்கம் போல சாக்கடையை திறந்து போட்டு போயிட்டாங்க, உள்ள விழுந்துச்ச கை கொடுத்து காப்பாத்து.
1: பாருங்க
0: சார், இன்டர்வியூ போற டிரெஸ் இப்படி ஆகி போச்சு.
1: எந்த கம்பெனிக்கு?
0: ஏபிசி பிரைவேட் லிமிடெட்.
1: என்ன போஸ்டுக்கு?
0: அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட். ஐயோ, யார் சார் உள்ள தள்ளி விட்டீங்க?
1: சாரி சார், அதே கம்பெனில அதே போஸ்டுக்கு தான் நானும் இன்டர்வியூக்கு போயிட்டு இருக்கேன். எனக்கு நீங்களும் உங்களுக்கு நானும் போட்டியா வரத நான் விரும்பல.
0: அதுக்காக அப்படியே சார் விட்டு போறீங்க?
1: வேற வழி தெரியல சார்.
0: ஏ சார், நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்களா?
1: ஓ எஸ்.
0: எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுவீங்களா? நான் ஒண்ணு கேக்கட்டுமா?
1: கேளுங்க.
0: புள்ளி ராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமாடா? சார், பதில் தெரியலனா தெரியலன்னு சொல்லுங்க. அதுக்கு ஏன் சார் இப்படி வீடு கட்டுறீங்க?
1: உன்னை இப்படியே விட்டுட்டு போக மாட்டேன்.
0: என்ன பண்ண போறீங்க?
1: மூடிட்டு போறேன்.

0: ஏண்டி மீன் பண்ண மாதிரி தலையில ஒரு பேன் பண்ணைய வச்சிருக்க?
1: எங்க அம்மா கிட்ட இருந்து ஒட்டி இருக்கான்.
0: உங்க அம்மா உனக்கு கொடுத்த சீதனமே இதுதான்.
1: இந்த பாருங்க அனாவசியமா எங்க அம்மா வீட்டுல வம்பு கிளிக்காதீங்க. ஆமா
0: பேனு குத்தி குத்தியே என் விரல் குட்டியா போச்சு.
2: மயில்சாமி
0: யார் அவன் கடங்கார?
2: கடங்கார இல்லையா, அன்னைக்கு ஜவுளி எடுத்தீங்களே அந்த கடக்கார வந்திருக்கிற.
0: மயில்சாமி மயில்சாமி பொண்டாட்டி, நீங்க ரெண்டு பேரும் அதிர்ஷ்டசாலிங்க. கூடிய சீக்கிரம் ஜப்பான் போறதுக்கு தயாரா இருங்க.
1: எங்களுக்கு பேச வந்துருதா மச்சா?
0: அது நானு.
2: இந்தாங்க இந்த பாரத்தில் கையெழுத்து போடுங்க. இந்தாமா நானு பாஸ்போர்ட் டிக்கெட் எல்லாம் கொண்டாந்து கொடுத்து உங்க ரெண்டு பேரையும் பிளேன்ல ஏத்தி விட்டுருவேன். ஜப்பான் நாரிட்டா ஏர்போர்ட்ல முனிசாமின்னு ஒருத்தர் உங்களுக்காக காத்துக்கிட்டு பாரு. அவரு உங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போய் ஜப்பான சுத்தி காட்டுவாரு. என்ன
0: யோ ஏரோப்ளான்ல சனலோரமா டிக்கெட் போட சொல்லி ஏச்சி துப்புன?
1: அட அங்க இருந்து துப்புனா கீழே இருக்க சனங்க மேலயே உளுந்து போடு.
2: ஐயோ
0: உன் தலை மேலே ஏன் துப்புனாங்க?
2: சோ உங்களுக்கு அடிக்குது ஜப்பான் போற யோகம், நார பகுதி எக்ஸ்போ.
1: மச்சா
0: சப்பான்ல போய் தான் நார போதுனா நீ இங்கேயே நார வைக்கிறேங்கிற வையே.

0: நீ படிச்ச நல்லா நிறுத்தி நிதானமா படிப்பல.
1: நானும் ரொம்ப வேகமா படிச்சிருவேன். அன்பும் பண்பும் பாசம் நிறைந்த அருமை அண்ணன் தெய்வராச அவர்களுக்கு உங்கள் அன்பு தம்பி பாசத்துடனும் நேசத்துடனும் எழுதி கொண்டது.
0: நல்லா எழுதிருக்கானே.
1: நீங்கள் அனைவரும் நலமா? நலம் நலமறிய ஆவல். அது போக நமது பண்ணையில் கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கும் அன்பு பச்சை கிளியை பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும். ஏனென்றால் அவன் என் கண்ணுக்குள்ளேயே திரிகிறான். அது போக அவன் மாடு மேய்க்கும் போது அவனை வெயிலில் நடக்க விடாமல் அவனுக்கு ஒரு புல்லட்டு வாங்கி கொடுத்து, பேண்ட் செட்டும் வாங்கி கொடுத்து, ஒரு தொப்பியும் வாங்கி கொடுத்து போட்டுக்காரியா? அவனை அழகு பார்க்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அவனை கயத்து கட்டில் போட்டு வெளியில் படுக்க விடாமல் ஒரு பஞ்சுமத்தை வாங்கி கொடுத்து அவனுக்கு ரூம்பு போட்டு ஏசி போட்டு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இவ்வளவும் போக ஒரு முக்கிய குறிப்பு, நமது குடும்பத்துக்காக கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கும் அந்த ஒப்பற்ற ஜீவனை நாம் பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் எல்லோரும் பத்திரமாக இருக்க முடியும்.
2: பெரிய மனுஷன் கூப்பிடுறாரு, என்ன லொல்லு பண்ணிட்டு இருக்கான்.
0: நீ கூப்பிட்டல
2: நான் நலமாக வந்து சேர்ந்தேன். அப்பா அம்மா நலமா, அப்பாவுக்கு வேளா வேலைக்கு மாத்திரை கொடுக்கவும். இரண்டு நாட்களாக எனக்கு ஜலதோஷம்.
1: சும்மா
0: நில்ற. இதுல தம்பி பச்சைக்கிளிக்கு பைக் வாங்கி தர சொல்லிருக்கா?
2: போடலையே.
0: போட்டுக்கிறதுக்கு பேண்ட் சட்டை
2: இல்லீங்களே, தொப்பி அதெல்லாம் ஒண்ணு எழுதலைங்க.
1: நல்லா படுறா.
0: கேட்டுட்டு இருக்கல. அப்புறம் பச்சைக்கிளி வெயில வேலை செஞ்சா கருத்து போயிருவானு படுத்துக்கிறதுக்கு ஏசி ரூம்பு
2: போடவே இல்ல.
0: இவனை பத்தி ஒண்ணுமே எழுதலையா?
2: பச்சைக்கிளிங்கிற வார்த்தையே இதுல இல்லைங்க. எந்த நாதாரி உங்களுக்கு
0: படிச்சா?
1: அடி பல்லகளெல்லாம் உடச்சு போய் படிக்க தெரிஞ்சா படி. தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி
2: யாருக்கடா படிக்க தெரியல? சேட்டை
1: போட்டிருக்கேன் பாக்குறியா?
2: வேலை கிடைக்கல, வெறுப்புல இருக்கிறேன்.
3: படிக்கலையா?

0: வணக்கம். வெள்ளை வேஷ்டி சட்டையில ரொம்ப அழகா இருக்கீங்க.
1: ஏண்டா வெள்ளை வெட்டி சட்டைக்கு இப்படி ஒரு வணக்கமா?
2: வணக்கம் ஐயா.
3: வணக்கம்
1: வணக்கம் தங்கச்சி.
3: நமஸ்காரம்.
1: வணக்கம். நீங்க போற வணக்கத்தை பார்த்தா கண்ணு கட்டுது. வணக்கம் இருக்கட்டுப்பா இருக்கட்டுப்பா.
2: ஐயா வணக்கங்க.
1: இருக்கட்டுப்பா. ஐயாடி ரொம்ப பளிச்சுட்டு இருக்க போட்டு இருக்க. ஆஹா, இங்கேயே இந்த மரியாதைன்னா நம்ம வேலைக்கிட்ட எவ்வளவு மரியாதை கிடைக்கும்.
4: பஸ் வந்துருச்சு.
5: இது வந்துட்டேனா?
4: சீக்கிரமாமா, நான் போய் பஸ் நிறுத்துறேன். யோ, பாத்து போயா?
6: பஸ் பாத்து தான் போறேன்.
4: ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். அரவா பஸ் மணிக்கு
6: நிறுத்தியா?
4: நீயா
6: மணிரா? ஒரே ஒரு நிமிஷம் தங்கச்சி வந்துருவா.
4: ஏற்கனவே 10 நிமிஷம் வண்டி லேட். இதுக்கு மேல நிக்க முடியாதுப்பா.
6: இருங்கண்ணே.
4: அட விசில குடுப்பா.
6: சும்மா இருங்கண்ணே. வாமா வாமா, பாத்து பாத்து மெதுவா ஓடி வா. வா வா வா வா மணிரா, இறங்குங்கண்ணே. சீக்கிரம் ஏறுமா. மணிரா கோச்சுக்கிறாருல. ஏமா, ரிங் பாக்ஸ் எடுத்துட்டியா?
3: ஐயோ மறந்துட்டேனா?
6: ஓ ஒரு நிமிஷம், இத எடுத்து வந்துறேன்.
4: விசில குடுத்துட்டு பாப்பா.
6: விசில குடுத்தா பஸ் எடுத்துவீங்களா?
1: என்ன என்னாலே நம்ப முடியல. என்ன மரியாதரா? ஆ வேலே, குட் மார்னிங்.
6: அம்மா லஞ்ச். ஐயோ தண்ணி பாட்டில் மறந்துட்டேனே.
1: வேலே, நான் சொல்றது ஒருங்க வேலே. கோபல காரப்பா. இங்கோ அப்பா.
6: ஏ ஏ இங்கமா. ஏமா குடை எடுத்துக்கிட்டியா?
1: நீ என் மேல மிதிச்ச கூட நான் கவலைப்படலடா. எப்ப வந்தேன்னு கேட்ட பத்தியா? அதுதான்டா என்ன கொள்ளுது.
6: சரிடா பழனி, தங்கச்சி பஸ் ஏத்தி விடுற அவசரத்துல என்ன நடந்துச்சுனே தெரியல. அவன் என்ன நடந்துச்சு?
1: நீ என் மேல ஏறி நடந்த, அதுதான் இங்க நடந்துச்சு.
6: ஓ அதான் இந்த சேர.
1: தரைக்கு மனுஷனுக்கு வித்தியாசமே தெரியாம மிதிச்சுட்டு போறிய. எப்படி அது
6: மிதிச்சனா?
1: மிதிச்ச நாவா? பத்து தடவை பாத்துப்போ பாத்துப்போன்னு உன் தங்கச்சி சொன்னையே, ஒரு தடவை என்னைய பாத்தியாடா? அது நாலாவது யாரோ ஒரு தங்கச்சி, யாரோ ஒரு அண்ணன் கூப்பிடறான். கட்டுப்படுத்து, அப்பதான் உனக்கு நல்லது.
6: சரி சரி, பிசினஸ்க்கு நேரமாச்சு, சீக்கிரம் கிளம்புற வரைய பாரு. அவளுக்கு 40 டியூப்லைட் ஆச்சு வித்தாகணும்.
1: அப்படியே என்னையும் சேர்த்து வித்துரு.
2: அண்ணே
1: பாப்பா,
2: சட்டை எங்கனே வாங்கினீங்க? சூப்பரா இருக்கு.
6: என்னடா
1: பொறுக்க

0: படத்துக்கு போடான்னு சொன்னவரு
1: போய் பாத்துருப்ப. நல்ல படம், படத்து பேரு தங்கப்ப தக்கம்.
0: தங்கப்ப தக்கம்
1: நிறுத்தா, ஏண்டா சுத்தி சுத்தி வந்துருக்கிற?
0: இருக்கு
1: கட்டிலும்
2: தெரியாது.
1: வெளிய
0: சொல்லக்கூடாது.
1: அடிச்ச முட்டாளா.

மப்புல அப்படிதான்டா கேக்கும்.

0: எக்ஸ்கியூஸ்மி, கொஞ்சம் பென் கொடுக்க முடியுமா?
1: நீங்க காலேஜ் ஸ்டூடண்ட் தானே? உங்களை பார்த்தா காலேஜ் ஸ்டூடண்ட் மாதிரி தான் இருக்கு. பேங்க்குக்கு வரும்போது பேனை எடுத்துட்டு வரணும்னு உங்களுக்கு தெரியாதா? இல்ல தெரியாம கேக்குறேன். காதுல ஸ்டட்டு போடுறீங்க, தலையில கலர் கலரா பேண்ட் போடுறீங்க, மாடர்னா ட்ரெஸ் பண்றீங்க, லிப்ஸ்டிக் போடுறீங்க, பார்த்ததுக்கு ஹேண்ட் பேக் வேற. இதெல்லாம் கரெக்டா எடுத்துட்டு வர தெரியுதுல்ல? பேங்க்குக்கு வரும்போது பேனா மட்டும் எடுத்துட்டு வர தெரியுதுல்ல? கோயிலுக்கு போனா சூட ஏத்த தீப்பட்டி எடுத்துட்டு வரதில்ல, பஸ்ல ஏறினா சில்ட் எடுத்துட்டு வரதில்ல, பக்கத்துல இருக்கிட்ட நெய் நெய்யின்னு வேண்டியது. கொஞ்சம் இருங்க, எழுதிட்டு
0: தரேன்.
1: ஏங்க, அது எழுதும் போது கொஞ்சம் ஸ்டக்கப் ஆகும், ஊதிக்கங்க.
2: அது ஏச்சே, அவரே ஊதி ஊதி எழுதினாரு. You can use this. என் பேனா நல்லா எழுதும்.
0: Thank you.
2: Welcome.
1: என் பேனாங்க?
0: பேனாவா? ஓ, அது வெறும் ரீஃபில் தானே?
1: எனக்கு அதாங்க பேனா. எங்கங்க அது?
0: அது தீந்து போச்சு, தூர போட்டு.
1: தூர போட்டீங்களா? எப்படி நீங்க தூர போடலாம்? எங்க எழுதுறதுக்கு பேனா கொடுத்தா எனக்கு கேக்கம் தூர போட்டா என்ன அர்த்தம்?
0: ஐயோ, நான் அது முடிஞ்சு போன ரீஃபில் தூக்கி போட்டுட்டேன்.
1: எங்க முடிஞ்சு போச்சா முடியலையானு நீங்க டிசைட் பண்ண கூடாது. ஐயோ, அது ஊதி ஊதி இன்னொரு சலான ஃபில் அப் பண்ணலாங்க. எனக்கு தெரியும், எனக்கு முதலே தெரியும். இந்த மாதிரி யூத்தா மாடர்னா லிப்ஸ்டிக்க போட்டு ஹேண்ட் பேக் தூக்கிட்டு வர கேஸ்ங்க எல்லாம் இப்படி தான் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஐயோ, நான் எங்கெங்க போட்டீங்க ரீஃபில்? எங்கன்னு போய் தேடுவேன்.
2: என்னாச்சு? எனி ப்ராப்ளம்?
0: அது பேனா மிஸ்ஸிங்.
2: பாப்பா பேனா மிஸ்ஸிங்கா? எங்க போட்டீங்க?
1: போச்சு, என் பேனா போச்சு.
0: ஐயோ, நீங்க கத்தாதீங்க, நான் புது பேனா வாங்கி தரேன்.
1: எது புது பேனாவா? என்னங்க நீங்க? எனக்கு அப்பா அம்மா கிடையாது, அதுக்காக யாரோ ரெண்டு பேர் கூட்டு வந்து இது உனக்கு அப்பா அம்மா ஏத்துக்க முடியுமா?
0: ஐயோ, இதுக்கு போய் எதுக்குங்க சென்டிமெண்ட்?
1: சென்டிமெண்ட் தாங்க ரீஃபில், எனக்கு ஏன் ரீஃபில் வேணும்?
0: ஐயோ ராமா, தெரியாம ரீஃபில் வாங்கி தொலைச்சிட்டேன்.
2: பாப்பா பாப்பா, இது உன் பேனாவா?
0: Thank you.
2: It's okay. It's okay.
3: டே டே, கிளம்பு.
2: It's okay.
0: இந்தாங்க ரீஃபில்.
1: இது இதை பாருங்க, ஒருத்தர் கிட்ட இருந்து ஒரு பொருள் வாங்கினா அது திருப்பி கொடுத்தணும். இப்போ இந்த ரீஃபில் வந்து முடிஞ்சு போன ரீஃபில் தான். இது வேணுமா வேணாமான்னு நான் தான் டிசைட் பண்ணேன். எனக்கு இந்த ரீஃபில் வேண்டாம்.
0: சூப்பர் கேரக்டர் இருக்கானே.

0: ஏ ஆட்டோவே, நீ எப்பொழுது வருவாய்? மீட்டருக்கு மேல் பணம் கொடுக்க எங்களிடம் இல்லை, வருவாய். தமிழ் என்னமா வந்து விளையாடுற
1: சார்? முடிச்சிட்டீங்களா? எனக்கு அர்ஜென்ட்டா யூரின் பாஸ் பண்ணனும், ஏதாவது பிளேஸ் இருந்தா காட்டுங்களேன்.
0: யோ, பார்த்தா வெள்ளை ஜொல்லையமா இருக்கற தமிழ் ஆசிரியர் மாதிரி வேற தெரியல. யூரின் பாஸ் பண்ணனும் இங்கிலீஷ்ல கேக்குற,
1: பின்ன எப்படியா கேக்கணும்?
0: சிறுநீர் கழிக்கணும் தமிழ்ல கேட்க வேண்டியதானயா?
1: யோ, அடிவேர் அர்ஜென்ட்டா இருக்கும்போது ஆங்கிலம் வந்தா தப்பு இல்லையா? முதல்ல இடத்த சொல்லியா?
0: அப்படியே ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட் கட் பண்ணா அங்க ஒரு ரைட் வரும். அந்த ரைட்ல போனா அங்க ஒரு பெரிய காம்பவுண்ட் வால் வரும். அதுல ஏறி ஜம்ப் பண்ணா அங்க பிக் சைஸ்ல ஒரு ட்ரீ இருக்கும். அதுல ஒரு போர்டு மாட்டிருக்கும். அங்க போய் யூரின் பாஸ் பண்ண போ.
1: இப்ப நீ பேசுனதெல்லாம் சங்க தமிழா?
0: எங்க தமிழ்யா? அர்ஜென்ட் காங்கில வந்தா தப்பு இல்லங்கற.
1: அப்படியே அர்ஜென்ட்டாயா? எனக்கும் வாக்கையே கேட் வாக் மாதிரி மாத்திட்டானே. ஏய், வர வர வவ்வால் கூட ஹியூமன் வாய்ஸ்ல மிமிக்ரி பண்ணுதுடாப்பா. யாரா நீ? தெப்பமா நனைஞ்சிருக்கியடா, இவ்வளவு நேரம் எங்கடா இருந்த?
2: நீ எங்க இருந்தா?
1: ஒரு குரல் குடுத்துக்கலாமேடா, ஸ்டாப் பண்ணிருப்பன்ல.
2: குரல் குடுத்தயா? நீ கிழக்க பாத்த, மேக்க பாத்த, ஆனா நீ கீழே குமிஞ்சு பாத்தயா?
1: குனிஞ்சு பாக்க நீ என்ன குரக்கொடையில் பார்க்காடா? டே, கோட்ட அடிச்ச குரங்கு, இனிமே இந்த மாதிரி மேட்டுக்கு உட்கார போது தலையில ஹெல்மெட் போட்டு உட்காருங்கடா, நான் வர்றேன்.
2: ஹலோ, இல்லையா?
1: என்னடா மூஞ்சி என்ன தேற? என்னடா குனிஞ்ச? கல்லு, இது எதுக்குடா?
2: உனக்கு தாயா?
1: ஒரு சாக்கு கிடைச்சிருச்சா?

0: தாராவானுக்கு பின்னால எத்தனை போனு எத்தனை புரோகிராம் டயர்டாயி போச்சுடா சாமி. கொஞ்சம் ஐஸ் வாட்டர் கொடுறா.
1: கொண்டு வர.
0: ஊத்து ஊத்து ஊத்து. என்ன அது? ஆஹா, வந்துட்டாயா வந்துட்டாயா? எப்ப வேலை? நீ இங்கதான் இருக்கியா? உன்னை எங்க எங்கயா தேர்றது? ஆமா, என்ன டீ கடையில மூடி கிடக்கு? இது என்ன வேணு? வேன்ல டீ விக்கிறியா?
2: டேய், என்ன நக்கலா? என்னைய பார்த்தா வண்டியில டீ ஆவற மாட்டுற மாதிரியா இருக்கு. நான் பகவதியோட பரம்பரை. சின்ன பகவதி.
0: சின்ன பகவதியா?
2: புரியல. குட்டி தாதா
0: எங்க ஊர்ல?
2: ஐயோ, கேப்பை தாதா முகரைய பாரு.

அடிக்கிட்டே புல்லு கட்ட தேடிக்கிட்டே சொம்பிருக்கும் காலத்தெல்லாம்.

0: என்னைய மாதிரி மேலதிகாரிய நம்பி அனுப்பாம நேத்து வந்த இம்பிட்டுக்காண்ட பையனை நம்பி அனுப்புறீங்களே, அப்ப சின்சியாரிட்டிக்கு சீனியாரிட்டிக்கு என்ன சார் மரியாதை?
1: யோ, நீ சொல்லிடுவியா? உனக்கு கோர்ட்டுக்கு ராசியே கிடையாதுயா? இவரே அழைச்சிட்டு போட்டியா?
2: அதெல்லாம் முடியாது, நான் ஏட்டையா கூட தான் போவேன்.
3: டேய், என்னடா ஸ்கூல் பசங்க மாதிரி அவர் கூட தான் போற, இவர் கூட தான் போறேன்னு அனுப்பிடுகிற? யார் கூட போனாலும் நீ கோர்ட்டுக்கு தானடா
0: போவே? ஷட் அப், நீ பேசப்படாது. ஒரு அக்கிஸ்டுக்கு என் மேல எவ்வளவு நம்பிக்கை இருந்தா அவன் என் கூட தான் வரவே நட முடிப்பான்.
1: யோ, உன் பேச்சு ஸ்ட்ராங்கியா, ஆனா உன் பேஸ்மெண்ட் ரொம்ப வீக்கியா. இவரே அழைச்சிட்டு போட்டியா?
0: சார், உங்களுக்கு நம்பிக்கை இல்ல, இந்த பையனை வேணா என் கூட அனுப்பிங்க.
1: கூட போயிட்டு வாயா.
0: அது என்னப்பா அவளை ஆட்ட போட்டு மேலே போற?
3: ஏன் ஏட்டை அழுகிறீங்க?
0: அழுகிறனா? நான் கடமையில கண் கலங்கினதாக சரித்திரமே கிடையாது. அதையும் மீறி கலங்கினா நான் கடமை தவறிட்டேன்னு அர்த்தம்.
3: அப்ப அழுது யாரு?
2: அழுது அவர் இல்லட்டா?
3: ஏண்டா அழுகிற?
2: ஜெயிலுக்கு போனா என்ன பெத்த தாய பாக்க முடியுமோ முடியாதோ, அப்படியே பாத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலாம்னு நினைச்சா அது இனிமே நடக்காது போலுது.
3: அழாம பேசுற.
0: ஹலோ, இப்ப அழுது அவ இல்ல.
3: செண்டிமெண்ட்டை
0: கேட்டா உருகுற தங்கமாவும் இருக்கணும். இவன் அவன் வீட்டு கூட்டி போய் அவன் தாய பாக்க விட்டுட்டு அப்புறமா கோர்ட்டு கூட்டி போவோம்.
3: இப்பவே லேட்டு, 11 மணிக்குள்ள இவன் கோர்ட்ல ஒப்படைக்கணும்.
0: ஒரு உயர் அதிகாரிய மதிக்காம ஏத்து பேசுறியா ராஜா?
3: நான் என்ன சொல்றேன்?
2: பெத்த
0: தாய பாக்க போறான், பார்த்தவன கட்டி பிடிச்சு கதற வேண்டியது இருக்கும். இவன் கண்ணீரால அவன் தாய் காலை கழுவ வேண்டியது இருக்கும். இவ்வளவு வேலை இருக்கும் போது கையில விளங்க வச்சுக்கிட்டு பிள்ளை என்ன பண்ண முடியும்? ஒழுங்கா விளங்க அவுத்துடு.
3: வேண்டாம் ஏட்டையா, ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க.
0: ரிஸ்க் எடுக்கறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி.
3: ஏட்டையா, நான் சொல்றது
2: சடா பிவார் ப்ளடி மவுத் அண்ட் ரிலீஸ் யூ எவ்ரி ஆட்டம்.
3: போடாடி.
0: டேய், ஏ அழுகுற? உங்க அம்மாவுக்கு ஒண்ணு ஆகாதடா, தைரியமா போ. நீ திரும்ப திரும்ப என்னால தாங்க முடியாதடா.
3: தாயும்
0: பிள்ளையும் பிரிக்கிறல்ல, அவளை சந்தோஷம் உனக்கு சர்வாதிக. என்ன கதவை திறந்தா ஒரே வெட்டு வழியா இருக்கு. நம்பி அனுப்பணே. ஐயோ, இவன் வேற ஒரு டைப்பா பாக்குறானே. சும்மாவே யூட்டன் போடுவான். நல்ல வேலை, நம்ம ஒரு பெரிய அதிகாரிகனால ஆப்பாயிட்டான்.
3: அறிவிருக்க அவனுக்கு பொறுக்கி புறம்போக்கு. வயிற்று சொல்றதானே தீக்கிற? படிக்காத முண்டோன்னு சொல்லி கிளிப்பிள்ளை சொல்ற மாதிரி படிச்சு படிச்சு சொன்னேன். கோட்டை விட்டுட்டே தமிழ்நாட்டுல ஒரு அக்யூஸ் கட்டிபிடிச்சு எழுத ஒரே ஒரு போலீஸ் ஆபீசர் நீ தாண்டா. இதுல தப்பு தப்பா என்னமா வேற சொல்ற? என்ன நம்ம பேசுவே? பேசுறான், ஏதாவது பேசுறான். என்னடா அப்படி முறைக்கிற? என்ன முறைக்கிற? என்னடா திருட்டு புலி பிடிக்கிற? உங்ககிட்ட
0: என்னடா பேச்சு? இன்ஸ்பெக்டர்
3: போய்
0: எவ்வளவு மேட்ச் பண்ணுமோ அவ்வளவு மேட்ச் பண்ணுப்பா. நான் எங்க இருந்தாலும் சோலாவா போய் தூக்கிட்டு வந்துடுறேன். என்ன நம்புப்பா?

0: சாரி, அதை எடுத்து வை.
1: ரொம்ப களைச்சு போன மாதிரிதான்.
0: உண்மையிலே களைச்சு போய் தான் வந்திருக்கிறேன். அந்த விசிறிய கொண்டாந்து வீசு.
1: இந்த ஓட்ட அதிகாரத்துல ஒன்னும் குறைச்சல் இல்ல. போன காரியம் என்னாச்சு?
0: உனக்கு புதுசா அட்வைஸ் பண்ண விரும்புறேன். புருஷங்காரன் வெளியில போயிட்டு வந்தோடனே வாங்க உட்காருங்க, சாப்பிடுறீங்களா, குளிக்கிறீங்களா, முழுவீங்களா, படுத்து தூங்குறீங்களான்னு அன்பா கேட்கணும். அதை விட்டுட்டு இப்படி எல்லாம் கேவலமா பேசப்படா தெரியுமா? இந்தா இந்த 200 ரூபாய் கொண்ட பொட்டியில வையே.
1: 200 ரூபாவா?
0: ஏன் சந்தேகமா இருக்குதா? இல்ல என்ன, கண்ணை கழுவிட்டு பாரு.
1: ஏது வேலை கடிச்சு
0: போச்சா? வேலை வேலை வேலை வேலை. ஒருத்தங்கிட்ட கைய கட்டி நின்னு பதில் சொல்ற உத்தியோகம் அது ஒரு உத்தியோகமா? எவன் ஒருத்தன் சுதந்திரமா வாழறானோ அவன் தான் மனுஷன். அந்த ரேங்க்ல நான் தான்.
1: எனக்கு ஒண்ணுமே புரியலையே.
0: புரியலையா? இப்படி உட்கார சொல்றேன். பைரவனை தெரியுமா?
1: தெரியுமே, இந்த கதை எழுதுறாரு அவர் தானே. நல்லாவே தெரியும்.
0: தெரியுமா? அவரை நீ நேர்ல பாத்திருக்கியா?
1: இல்ல இல்ல, அவர் கதை படிச்சிருக்கேன். ரொம்ப அழகா எழுதுவாரு.
0: அவ்வளவுதானே, நேர்ல பாக்கலையே. இப்ப பார், இங்க பார், திரும்பி பார். சாட்சா அந்த பைரவன் நான் தான். அட்பேண்ட்
1: நீங்களா? நிஜமாவா?
2: ஏங்க இத்தனை நாளா என்கிட்ட சொல்லல?
0: சொல்லி இருப்பேன். ஏழை எழுத்தாளன் இருக்கிறானே.

0: அவனுக்கு வரும்படி கம்மி. வரவன் அவனுடைய சொத்துன்னு ஊர்ல கண்டபடி பேசிக்கிறாங்க. ஒரு பொண்ணு ஒரு எழுத்தாளனுடைய சம்சாரம் சொல்லிக்க பிரியப்படவே மாட்டான். ஒரு பெரிய ஆபீசருடைய பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிக்கத்தான் பிரியப்படுவான்.
1: நான் ஒண்ணு அப்படி இல்ல, எழுத்தாளர் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லதான் நான் பிரியப்படுறேன்.
0: ஐயோ, இத நீ ஆரம்பத்திலேயே சொல்லி இருந்தீமா, ஒரு நாளைக்கு 24 times சொல்லிக்கிட்டே இருப்பேன்.
1: இப்ப எப்படி சொன்னீங்களா?
0: அதுக்கு காரணம் இருக்கு, கவனமாக. காலையில என்ன ரெண்டு ஆசிரியர் சந்திச்சான். மாசம் 300 பணம் தாரு, எனக்கு கதை எழுதி கொடுன்னு காலில் விழுந்தான். காலில் விழாத, கதை எழுதித்தாரன் புழைச்சிக்கணும்னு சொல்லிட்டேன். உடனே 300 பணத்தை அட்வான்ஸா என்கிட்ட கொடுத்தான். அதை வாங்கிட்டு நேரம் அங்கே இருந்து நடந்தேன் வேகமா நடந்தேன். வழியில இந்த குட்டி எடுத்தான், எல்லாம் சந்திச்சான். அண்ணாச்சி, என்னாச்சு, உங்களை சந்திச்சு அநேக நாளாச்சுன்னு கையெடுத்து கும்பிட்டான். கையெடுத்து கும்பிடாத, என்ன விஷயம்னு கேட்டேன். ஏதோ சம்திங் அப்படின்னா, ஒரு 100 அப்படி தூக்கி போட்டு ஆடு கொஞ்சமா எடுத்துங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து வந்தேன்.
1: ஆமாங்க, நீங்க ஒரு நாள் கூட வீட்டுல உட்கார்ந்து எழுதுனதாக நான் பார்க்கலையே.
0: உதைக்கிறேன், வீட்டுல உட்கார்ந்து எழுதி இருப்பேன். நீ சும்மா இருப்பியோ? உடனே வருவேன், ஏதாவது கேட்பேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் தகராறு, எதுக்கு இந்த வம்பல்லாம்? அதுக்குத்தானே சோத்த கையில வாங்கி நேரா பார்க்கல போய் உட்கார்றேன். அங்கே என்னுடைய கற்பனை குதிரைய தட்டி விடுறேன், அது ஊரு ஊரா மேஞ்சிட்டு சாயந்தரம் சைக்கிள்ல வந்து இறங்குது.
1: இந்தமே அப்படி எல்லாம் வேண்டாம், வீட்டுல உட்கார்ந்தே எழுதுங்க.
0: நீ சொன்ன அப்புறம் என்ன? ரூபா சரியாக்கான நீ பாரு. ஒரு கப்பு காபி கிடைக்குமா?
1: காபியா? வேண்டாம்.
0: இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன்னு
1: கொஞ்சம் இருங்க, ஆப்பிள் ஜூஸ்
0: கொண்டாரேன். ஆப்பிள் ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ், 200 கொண்டாந்து கொடுத்தோம்னா ஆப்பிள் ஜூஸ், அதையே 400 கொண்டாந்து கொடுத்தோம்னா ஆட்டுக்கால் சூப். எப்பா பயிரவா, அட என் கண்ணு, நீ யாரு பிள்ளையோ, யாரு பெத்த பிள்ளையோ, நீ வாழ்க, நான் வாழ்க.

0: கையில காப்பு காதல கிடக்கை எப்படியா உள்ள கூட்டு போறது, பெரிய தொல்லையா போச்சையா?
1: எல்லாத்தையும் கழட்டி குடுத்துருங்க.
2: இவன் மார்வாடி இடையில அடகு வச்சிருவான்.
1: அப்படின்னு வேண்டாம்.
2: சப்பான சுத்தி காட்டு.
0: இப்படி ஒரு கோட்டு, ஒரு செருப்பு, தோட ஒரு டை, இத்தோட கூட்டினா இங்க அலைஞ்சேன், என் மான மரியாதை எல்லாம் போயிரும். ஆள ஒரு சாமி,
2: இதோட அஞ்சாவது தடவை எடுத்துட்டேன், என் உசுருக்கு ஏதாவது ஆபத்துன்னா நீ தான் ஜவாப் சொல்லணும். ஜாக்கிரத,
0: நான் சொல்றதை கேளியா? இந்த இடத்த பூரா சுத்தி பாத்துட்டு வா, நல்லா பாத்துக்க. வெள்ள பெஞ்ச் இங்கேயே நான் உட்காந்துருக்கேன், இங்க வந்துரு. போவோம் போவோம், நான் ஜப்பான் கூட்டு போறேன்.
2: அப்போ இது சப்பான் இல்லையா? எங்களை ஏமாத்துச்சேடா.
0: உன்னோட பெரிய கழுத்தரப்பா போச்சு, இது பொருட்காட்சியா? சுத்தி பாரு, போகும் போது ஜப்பான் போலாம்.
2: பொறுக்கி காட்சியா? திருட்டு சாராயம் காய்ச்சற மாதிரி உட்காந்துருக்கான் பாரு.
1: சரியான வேகரம் கட்ட மனசுனா இருக்குது. மச்சா மச்சா, ஐயோ, என்ன தனியா விட்டு போட்டிருந்தாலும் எங்க போயிருது? அண்ணா அண்ணா, அக்கா என்ற மச்சான பாத்தீங்களா? அக்கா அக்கா அக்கா என்ற மச்சான பாத்தீங்களா? அக்கா அக்கா, நீங்களா சொல்லுங்க அக்கா அக்கா. மாமா மாமா என்ற மச்சான பாத்தீங்களா? ஐயோ மச்சா.
2: முப்பதா முப்பதா முப்பதா முப்பதா முப்பதா. அக்கா என் பொண்டாட்டி பாத்தீங்களா? சொல்லுங்க அக்கா அக்கா. ஐயா தம்பி தம்பி, ஓ பொம்பளைங்களா? அக்கா அம்மா பொண்டாட்டி பாத்தீங்களா? ஐயா என் பொண்டாட்டி பாத்தீங்களா? ஐயா சொன்ன கேளுங்க, என் பொண்டாட்டி பொண்டாட்டி பெரியவரே, என் பொண்டாட்டி பாத்தீங்களா? பெரியவரே
1: மச்சா என்ற மச்சான பாத்தீங்களா? சப்பானு நாட்டுக்குள்ள மச்சா
3: என் பொஞ்சாதி பாத்தீங்களா? சப்பானு ஊருக்குள்ள குள்ளக்கா கொஞ்சம் நீ பார்த்தா சொல்லு, என் பொஞ்சாதிய பாத்தீங்களா? அட பொஞ்சாதிய பாத்தீங்களா?
1: ஐ மச்சான பாத்து புட்டேன் இந்த சப்பானு நாட்டுக்குள்ள,
3: என் பொஞ்சாதிய பாத்து புட்டேன் இந்த சப்பானு ஊருக்குள்ள.
1: ஏய் அம்மா, ஏய் அஞ்சு நாக்கு, ஏய் அஞ்சு நாக்கு, ஏய் அஞ்சு நாக்கு, ஏய் அஞ்சு நாக்கு.

சச்சோடு

0: தகரிகமபதனி பூமலர் நிடனமிடும் பொன்மயிலே.
1: ஏம்பா ஒரு ஓட்டர் சைக்கிள் வராரு, இவர உங்க பாஸ்?
2: ஆமா ஐயா, இவர் தான் எங்க பாஸ். எங்க பாஸ் எவ்வளவு விவரமான ஆளுன்னு இப்ப பாரு.
1: ஏ அடங்கொய்யா பிரதர், இது உங்களுக்கே ஓவரா தெரியல. இந்த சைக்கிள் சும்மா நிறுத்தினா கூட எவனும் திருட மாட்டான். இதுக்கு இத்தனை பூட்டு அவசியம் தானா?
3: எடுத்துங்களா? காரணம் இல்லாம நாம எதுவும் செய்யறது இல்லைங்க. இப்போ கோயிலுக்கு நல்லவங்க அதிகமா வருவாங்க, கோர்ட்டுக்கு கெட்டவங்க அதிகமா வருவாங்க.
2: பொறுப்பு இதெல்லாம் ஒரு சைக்கிளா? இதெல்லாம் ஒரு சைக்கிளா? பாத்தியா, ஒரு சத்தத்துக்கு தாங்க மாட்டேங்குது ஒரு சைக்கிள். இந்த லட்சணத்துல இதுக்கு 41 பூட்டு வேற. சைக்கிள் விலை விட பூட்டு விலை தான் ஜாஸ்தியா இருக்கு. இந்த சைக்கிள் நடு ரோட்ல போட்டு எங்க டாக்கி போ?
3: எங்க போறது?
2: ஃபாரின் போ.
3: டாக் லெஸ், வர்க் மோர்.
2: டீ கடையில திடீர்னு மோர்லாம் விற்க முடியாது. பாபா மாதிரியே இன்னும் ஒரு முத்திரை வச்சிருக்காயா? ஆ உன்ன அப்பப்ப காட்டி அம்மா.

0: நான் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். உனக்கு ப்ளே பண்ண தெரியுமான்னு கேட்டேன். நான் தெரியும்னு.
1: ஏன் தெரியும் சொன்னேன்? தெரியாதுன்னு சொல்ல வேண்டியதானே?
0: ஏன் தெரியுன்றதை தெரியுதான்னு சொல்லணும்? எனக்கு பொய் சொல்றதுன்னு பிடிக்காது.
1: ஐயோ மக்கு, இந்த மாதிரி விஷயத்துல பொய் சொல்லலாம். பொம்பளைங்களுக்கு தெரியும் சொல்றாங்களோட தெரியாதுன்னு சொல்றாங்களா ரொம்ப பிடிக்கும்.
2: நீ மட்டும் தெரியாதுன்னு சொல்லியிருந்தா அவளே உனக்கு சொல்லி கொடுத்துப்பா. அப்படி இப்படி ஆகி பெரிய ரொமான்ஸ் நடந்திருக்கும். நீ மிஸ் பண்ணிட்ட
0: இல்லையே அன்னைக்கு ரொமான்ஸ் நடந்தது.
1: நீ தெரியும் சொல்லி ரொமான்ஸ் நடந்ததா?
0: ஆமா.
1: எப்படி?
0: அவன் மௌத்தார் என்ன கொடுத்தா. நான் கிட்ட போய் வாங்கினேன். வாங்கிட்டு மௌத்தார் என்ன பார்த்தேன், அவளை பார்த்தேன். மௌத்தார் என்ன கீழே வச்சுட்டு, உன் மௌத்தே ஆர்கன் மாதிரி தான் இருக்கு, அப்புறம் அதுக்கு மௌத்தார்கன் சொல்லி கிஸ் பண்ணிட்டேன்.

0: இப்ப நீ என்ன பண்ற, இந்த 5 ரூபாய் கொண்டு போற, இரு போய் அவட்ட வாங்கின 4 ரூபாய் திருப்பி கொடுத்துட்டு மிச்சம் 1 ரூபாய் வாங்குற மாதிரி பேசி அவ ஹார்ட்ட டச் பண்ணிரு, கையும் டச் பண்ணிரு.
1: இங்கிலீஷ் நல்லா பேசுற,
0: இப்ப ரொம்ப முக்கியம்.
2: ஹலோ, என்ன வேணும்?
1: கரெக்ட் பண்ணலாம் வந்தேன்.
2: என்னது
1: கரெக்ட் பண்ணலாம் வந்தேன்? ஐயோ, அதுவும் இல்ல, கணக்கை கரெக்ட் பண்ணலாம் வந்தேன். லோன் அமௌண்ட் 4 ரூபீஸ்.
2: ஹலோ, என்ன பண்றீங்க?
1: அது அது காசு உங்க பக்கம் தள்ளி வச்ச.
2: 1 ரூபாய் இல்ல, ஸ்டாம்ப் வாங்கிக்கிறீங்களா?
1: பரவாயில்ல, கொடுங்க.
0: என்ன பண்றது? இப்ப நீயா ஸ்டாம்ப் வாங்கி ஓ முத்திரைய குத்துற?
1: முத்திரை உள்ளுக்குள்ள போஸ்ட் மேன்ல குத்துறா?
0: ஐயோ, படுத்துறானே படுத்துறானே. முத்திரைன்னு சொன்னது ஓ மேட்ட சொல்லுன்னு சொன்னப்பா. ஓ போடாத போ.
1: ஓகே,
0: இப்பவே கண்ண கட்டுது.
1: எங்க என்ன உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குல்ல?
0: இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறான்.
1: நேத்து நான் பஸ்ல காசு இல்லாம தவிச்சப்ப நீங்க மட்டும்தான் எனக்காக டிக்கெட் எடுத்தீங்க. அதுக்கு என்னங்க? ஒன் மினிட். என்னடா, எது கூப்பிட்ட?
0: கூப்பிட்டா?
1: நீதான் இப்படி கமான் கமான்
0: கமான் கமான் கூப்பிடுறதுக்கு நீ என்ன குதிரையா? அப்படியே கண்டினியூ பண்ணு சொன்னப்பா.
1: சொதப்பிட்டான். நெக்ஸ்ட் என்ன பண்ற?
0: வீட்டுக்கு போவான். லவ் இந்த 1 ரூபாய் வச்சுக்கிட்டு மறுபடியும் ஸ்டாம்ப் வாங்கி ஆரம்பி.
1: 1 ரூபாய் ஸ்டாம்ப் வச்சு என்னத்த பேசுறது?
0: பேச தெரியாதா? இந்த ஸ்டாம்ப்ல தொப்பி போட்டுருக்காருல, இவர் யார் தெரியுமா?
3: இவர் தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இந்தியாவுக்கு 1947 சுதந்திரம் அடைஞ்சது இல்லையா, அதுல நிறைய பேர் சுதந்திரம் வாங்க பாடுபட்டாங்க. பாடுபட்டவங்க இவரும் ஒருத்தர். ஓகே, இதே மாதிரி இங்கிலாந்துல ஒருத்தர் வந்து
0: பாத்தியா, யாரும் தான் கேட்டேன். இந்தியாவில ஆரம்பிச்சு இங்கிலாந்து போயிட்டு வந்தாலும் இந்த மாதிரி உன்னால எதுவும் பேச முடியாதா? போ, போய் கண்டினியூ பண்ணு.
3: இதே மாதிரி இங்கிலாந்துல
0: கண்டினியூ சொன்னது அவரா? நீயா பண்ணிக்கிற?
1: நீ தான ஸ்டாப் னு சொன்னே.
0: ஸ்டாப் னு சொன்னது இவரப்பா.
1: அப்பனா
0: நீ கண்டினியூ.
3: இப்ப நான் ஸ்டாப்.
0: ஐயோ, அது அவன் கண்டினியூ, இது ஓன் கண்டினியூ. நீ கண்டினியூ.
3: இங்கிலாந்து குயின் எலிசபெத் இருக்காங்களே, அவங்க நாட் ஓன்லி எ இங்கிலாந்து குயின் பட்
0: அங்க என்ன கிணறு வெட்டிட்டு இருக்காங்க பேசியா?
3: ஷி இஸ் எ ராணி. பட்
0: இது வரைக்கும் 68 ரூபாய்க்கு ஸ்டாம்ப் வாங்கிருக்கு. ஐ லவ் யூ னு 3 வார்த்தை உன்னால சொல்ல முடியலையா?
1: ஒவ்வொரு தடவையும் ஒரு டிஸ்டர்பன்ஸ். இன்னும் 1 ரூபாய் கூட.
0: நோ, நீ ஒழுங்கா கண்டினியூ பண்ண மாட்டேன்.
3: கண்டினியூவா? இங்கிலாந்துல குயின் எலிசபெத் இருக்காங்களே,
0: அத பத்தி பேசினா டயர்ட் ஆகி கிடக்குறேன். மறுபடியும் எந்திரிச்ச படியா பேசாம.
1: இப்ப இந்த ஸ்டாம்ப்லாம் என்ன பண்றது?
0: இனிமேல் ஐடியா சொல்றதா இருந்தா என் பிரெயினுக்கு பெட்ரோல் போடணும்.

0: மிராண்டி சொல்றனா?
1: இப்படி வச்சு சுட்டேனா உன்னை கொண்டு போய் வச்சு நான் சுட்டுக்கிட்டு இருக்கணும். இப்படி திருப்பி வச்சு சுடணும். பாரு உன் கண்ணுல இப்ப என்ன தெரியுது?
0: ஒரு மரத்தோட தூர் தெரியுது.
1: தூர் தெரியுதா?
2: ஆண்டவனே என்ன மன்னிச்சிரு, இந்த ஏழை விவசாயிக்கு இதை விட்டா வர வழியே தெரியல.
1: எங்க தூர பார்த்து சுடு. என்னது மரம் கத்துது?
0: பக்கத்துல ஒரு பயல் இருக்குன்னு சொல்ல மறந்துட்ட மேராண்டி.
1: இதுக்கு நீ திருப்பி வச்சே சுட்டுக்கலாம். வா போய். என்னாச்சு?
2: சுட்டதுன்னே தெரியலையே.
1: நல்ல வேளை அவன் கைத்துல சுட்டு அவனை காப்பாத்தினேன்.
2: ஏன் தம்பி என்ன காப்பாத்தினீங்க?
0: அண்ணா நம்ம ஆரம்பம் ஏண்டா நாண்டுக்கு நிக்கல?
2: சோறு இல்லாம தான்.
1: சோறு இல்லையா? ஊருக்கே சோறு போடுற விவசாயி நீ, உனக்கே சோறு இல்லையா? என்னையா சொல்ற?
2: வானம் பார்த்த பூமி மழை இல்ல, கிணத்துலயும் தண்ணி இல்ல, தண்ணி தரன்னு சொன்னவங்களும் குடுக்கல, இலவச மின்சாரத்தையும் கட் பண்ணிட்டாங்க.
1: கார் விலைய குறைச்சிருக்காங்களே.
2: நாங்க என்ன கார்ல போயா உழவு ஓட்ட முடியும்?
1: திங்க் பண்ண வச்சிட்டானே. ஓகே நான் ஒன்னு சொல்றேன், நீ பூச்சி மருந்துக்கு அலையிற இலை தழை சாணம் இதையெல்லாம் உரமா போடலாமே.
2: இலை தழை எல்லாம் இப்ப எங்க கண்ணுக்கு தெரியுது? மாடு கூட புள்ள கிள்ள தின்னாதானே சாணி போடும்.
1: இன்று ஒரு தகவலையே சொல்லாம் போல இருக்கேன், அவ்வளவு மேட்டர் வச்சிருக்கானே. ஓகே நான் ஒரு வீட்டுக்கே வரேன், நீ தண்ணி அடிப்பியா?
0: அதெல்லாம் ஒரு பாத்துல சாரம் அடிப்பியா?
1: அது எவ்வளவு விலை ஆகுது?
0: அது 40 ரூபாய் ஆகுது.
1: அந்த விலை உனக்கு எப்படி தெரியும்?
0: அது போக வேண்டிய வெக்கமா இருக்கு.
1: சரி பீடி சிகரெட் இந்த மாதிரி பழக்கம் எல்லாம்
0: அதெல்லாம் ஊதி தள்ளுவேன்.
1: அது எவ்வளவு ஆகுது?
0: ஒரு பாக்கெட் 25 ரூபாய் ஆகுது.
1: பாட்டி
0: ஏவா இந்த மாதிரி இருக்க மாட்டேங்குது, பேராண்டி முறைக்கிறியா பாரு.
1: ஓ விவசாயிகளே வாங்க வாங்க, நம்ம ஆர்வம் கதையை கேட்டீங்களா? இவ்வளவு வறுமையிலையும் தான் கையில கிடைக்கிற கொஞ்ச நஞ்ச காசை கொண்டு போய் குடும்பத்துக்கு கொடுக்காம தான் ஒருத்தனுக்கு மட்டுமே ஒரு நாளைக்கு 65 ரூபாய் 75 ரூபாய் செலவு பண்றான். இதுல சீட்டாட்ட வேற, அப்புறம் குடும்ப குட்டிகளை அனாதையா விட்டுப்ட்டு தான் மட்டும் தூக்கல நாண்டுக்கிட்டு சாவேங்கிறான். இது எந்த விதத்துல நியாயம்? உங்க பிரச்சனை தான் என்ன? அதை எப்பாவது யார்கிட்டயாவது நீங்க சொல்லிருக்கீங்களா?
2: ஏழை சொல்லு அம்பளம் ஏறுமாயா?
1: அப்பாவிகளே உங்களுக்கெல்லாம் விவசாயம் தெரிஞ்ச அளவுக்கு விவரம் தெரியலையா ஐயா? இந்தியாவிலேயே மெஜாரிட்டி உங்களை மாதிரி விவசாயிங்க தானே? 80% விவசாயத்தை நம்பி வாழ்ற பூமியா இது? நீங்கள்லாம் ஒத்துமையா குரல் கொடுத்திருந்தீங்கன்னா அன்னைக்கே நதிகள் எல்லாம் தேசியமயமாயிருக்கும்யா. ஆனா நீங்க தான் குரல் கொடுக்க மாட்டீங்களே. ஏன்னா நீங்கள்லாம் ஜாதியாலையும் மதத்தாலையும் இனத்தாலையும் மொழிகளாலையும் அரசியல் கட்சிகளாலையும் பிரிஞ்சு கிடக்கிறீங்களா? இப்பவும் சொல்றேன், ஒவ்வொரு கிராமத்திலையும் 100 விவசாயிகள் ஒத்துமையா ஒன்னா சேர்ந்தா போதும். சிறுசேமிப்புல பணத்தை போடலாம், மழை நீரை சேகரிக்கலாம், வறண்டு கிடக்கிற ஏரிகளையும் குளங்களையும் நீங்களே தூர் எடுக்கலாம். அதை விட்டுட்டு மழை வரலன்னா அரசாங்கம் என்னையா பண்ணும்? உங்ககிட்ட பேசி பேசியே ஏன் தொண்டை தண்ணி வத்தி போயிருச்சு. குடியாத
0: எல்லாம் விட்டுட்டு நான் சாகப்படுறான எருவட்ட பையன்.
3: கொஞ்ச நேரம் காத்தோட்டமா ஒதுங்கலான்னு பார்த்தா உன் தொல்லை தாங்க முடியலடா
1: மிஸ்டர் நாத்தப்பன்.
3: இப்பதான்டா கரெக்டா சொன்னேன்.
1: அப்ப அங்கேயே அப்படியே செட்டில் ஆயிக்க.
3: ஆமா அப்பனுக்கு அரண்மனை கட்டி கொடுத்துருக்க, நான் செட்டில் ஆயிடுறேன். போட்ட
2: தம்பி நீங்க பேசி எங்க கண்ணை திறந்து வச்சீங்க. இனிமே நாங்க ஒத்துமையா இருந்து முன்னேறி காட்டுவோம். ஆனா அத பாக்குறதுக்கு நீங்க இருக்க மாட்டீங்களே.
1: என்னடா சொல்ற?
2: தூக்கு மாட்டி சாகறதா விஷம் குடிச்சு சாகறதான குழப்பத்துல ரெண்டையுமே ரெடி பண்ணி வச்சேன். விஷம் கசக்குமேனு அதுல கலரா கலந்து வச்சேன், அத குடிச்சிட்டீங்களே தம்பி.
1: என்ன மேக்கால அனுப்பிடாதீங்கடா, அந்த தலைவர் வாழ்க போஸ்டரை கிளிக்கடா.
0: தலைவர் போஸ்டர் கிளிக்கலா?
1: சும்மா கிளி மூக்கா கடுகு நீ கிளிடா.
4: அப்படிதான்
5: மருத்துவம் மனைக்கு
4: செல்லும் வழி.
5: அடடா ஆஸ்பத்திரிக்கு இந்த பக்கம் போகணும் போல் இருக்கு.
1: ஆமாடா அந்த பக்கம் போன சூழ்நாடு வரும்டா. முக்கியமான இடத்து மேலாம் போஸ்டர் ஒட்டி பொதுமக்களை அல்லல் படுத்துறீங்களா பாவீங்களா?

0: ஆத்தா ஆத்தா ஆத்தா, உனக்கே இது அடுக்குமா? இது நீதியா, நியாயமா, நேர்மையா, தர்மமா? உன் பக்த என்ன இப்படி
1: கவுத்துட்டியா? பாவி, கிளார் அடிக்கிறா ஹெட்லைட்ல இருந்து, நீயா கவுத்துட்டிய? என்ன கவுத்துட்டேங்கறியா? நிமிர்றா. ஆமா, நீ யாரு?
0: நீ யாரு அத கேக்க?
1: என்ன பார்த்தா யாருன்னு கேட்டேன். நான் தாண்டா ஜூனியர் அத்தா.
0: ஆச்சா ஆச்சா ஆச்சா, என்ன மன்னிச்சிரு. நீயே என் சோக கதை கேளு.
1: சொல்லு.
0: எனக்கு அஞ்சு பெண் குழந்தைங்க. ஆறாவது குழந்தையாது ஆண் குழந்தையா கொடுன்னு இந்த ஆதாட்ட வேண்டிட்டேன். அதையும் பெண் குழந்தையா கொடுத்துட்டா?
1: உன்னோட பொருளாதார நிலைமைக்கும் இந்த இத்து போன பாடிக்கும் உனக்கு ஆறு குழந்தைகள் அவசியமாயா? எப்படியா வச்சு காப்பாத்துவ?
0: மர வச்சு ஆத்தா தண்ணி ஊத்தாமல விட போற.
1: அவ என்ன தோட்டக்காரியாயா? நீ வச்சிட்டு போற மரத்துக்கெல்லாம் தண்ணி ஊத்துறதுக்கு உனக்கெல்லாம் தண்ணி ஊத்துனா பத்தாதியா? ஒரு பக்கெட் நிறைய ஆசிட் அள்ளி அப்படியே மூஞ்சில ஊத்தணும்.
0: தப்பு தப்பு ஆத்தா, நீயே கேளு. எனக்கு பிறக்க போறது ஆண் குழந்தையா பெண் குழந்தையானே? சீட் எழுதி போட்டேன், ஆண் குழந்தைன்னு சீட் வந்துச்சே.
1: அடா பாவி, கடைசியில ஆத்தாவ லாட்டரி டிக்கெட் ஏஜென்ட் மாதிரி ஆக்கிட்டியா? நீயா சீட் எழுதுவ, அத நீயா சுருட்டுவ, கொண்டாந்து நீயா போடுவ, அப்புறம் அதை பிரிச்சு பார்த்துட்டு ஆத்தா மேல பழிய போடுறீங்களே, திருந்த மாட்டீங்களா ஐயா?
0: தப்புதான், ஆறும் பெண் குழந்தையா பத்துட்டேன். நான் இனிமே என்ன செய்யணும்?
1: ஒன்னும் கவலைப்படாதயா, பொன் குழந்தைங்க ஒண்ணும் கேவலமானதுங்க இல்ல, அதுங்களையும் ஆண் குழந்தைங்க மாதிரி வளர்த்து காட்டியா?
0: சரி, இனிமே குழந்தை பெத்துக்காம இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்?
1: எதுவுமே செய்யக்கூடாது.
0: அப்படியே செய்யறான் ஆத்தா?
1: செய்யக்கூடாதுன்னா செய்யறேன்ட்டு போறானே.

0: படச்சே போகத்த மேல இறங்கி வாடா.
1: வாங்க நல்லா இருக்கு.
0: நல்லா இருக்கு. வாங்கம்மா வாங்க உள்ள போங்க.
1: என் பெருமை ஏன் வாயால சொல்லக்கூடாது? ஊர் உலகத்துல சொல்லுவாங்க, கேட்டு தெரிஞ்சு. யாரு
2: அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? கூட மாட ஒத்தாசை பண்ற விசேஷ தண்ணி ஒரு நல்ல செட்ட போட்டா வேலைக்காரங்கறதே மறந்துருவியா?
1: அதான் நான் யாரும் தெரிஞ்சு போச்சு இல்ல. அப்புறம் நான் மறுபடியும் லுக்கு
0: லூசுல விடு.
1: வேலைக்காரன் தெரிஞ்சு வேட்டியாண்டா தூக்குற. நான் என்ன இந்த ஊர் நாட்டாமஞ்சா? நீங்களா தப்பா புரிஞ்சுக்க, நான் என்னடா பண்ணுவேன்? போங்கடா போய் வேலையை பாருக்கடா.

0: மஞ்சு அத்த, உன் மாமாவோட பிடிவாதம் இருக்கே.
1: இங்கே பார், கையிலே பிடித்த பிராமி.
0: ஐயோ, எவ்வளவு பெரிய மீன்!
1: ஓ, நீ இங்கதான் இருக்கியா? அக்கா, இந்த மீன் என்ன பண்ற, நல்லா நோகாம துண்டு துண்டா நறுக்கி மசாலாவை அம்மியில அரைச்சு அப்படியே தூக்கி எண்ணெயில போட்டு பொறிச்சு நம்ம அம்மா வறுத்தா ஒரு 100 வீட்டுக்கு மணக்கும் பாரு. அந்த மாதிரி கம கம கம கம கம கம சமைச்சு மண்டைய மாமனுக்கும் வாழைய மருமனுக்கும் நடு துண்ட உன் தம்பிக்கும் தனியா பொறிச்சு குடுக்கற. எனக்கா இன்னைக்கு சமையல பின்னு பின்னு பின்ற. இதுலதான் உன் தம்பி மேல எவ்வளவு பாசமா இருக்குன்றத பாக்க போறேன்.
0: அத்த, நான் மீன் குழம்பு வைக்கிறேன்.
1: வந்துடுறேன்.
0: எங்கடா போற?
1: மீனை வாங்கின வீட்டை கொடுத்துட்டு பக்கத்துல என் தலைவர் எம்ஜிஆர் படம் போட்டுக்கேன். பாத்து கால வரதாயி.
0: டேய், என்ன சித்துப்பா, நான் மீன் குழம்பு ரொம்ப நல்லா வைப்பேன்.
1: நீ நல்லா வைப்பேன்னு என்ன கேரண்டி?
2: நான் கேரண்டிடா, அவ சமைக்கும் போது நான் கூட தானே இருக்கேன்.
1: நம்பலாமா?
2: நம்பலாம்.
1: சரிட்டா, வச்சு கொடுத்தா.
2: நீயே வாங்கிக்கோ.
1: அக்கா, போயிட்டு ஒரு 5 நிமிஷத்துல வந்துருவா.
2: ஓ, 5 நிமிஷத்துல என்னடா பண்ண முடியும்?
1: சரி, கூட ஒரு 5 நிமிஷம் சென்று வர்றேன். அப்பா, மீனை பச்சையா பார்க்கும் போதே நாக்கு துடியா துடிக்கிறே.
2: ஏண்டா பூனை கருவாடு கலையிற மாதிரி அலையிற? போடா போடா. சரியான அலைஞ்சா.

உடைய நாடகத்தில் காட்சி. அவள் கொண்டவனை பிரிந்து வந்து கோலங்கொண்டு நிற்பதனை கண்டதற்கு

0: you can.
1: நான் இப்பதான் பாக்குறேன்.
0: எஸ் சிங்.
1: ஏன் எல்லா வேலையும் அவரே பண்றாரு? அததுக்கு ஒவ்வொரு ஆள் வேலைக்கு வச்சுக்கலாமே.
0: அதுக்கு தாருமா இந்த நாயங்களை வச்சது. இப்ப இதுங்களே போனையும் பைலையும் கொடுத்து அவர் பெண்ட கழட்டானுக்கு பாருங்க. நினைச்சா எனக்கே வருத்தமா இருக்கு. நீங்க பேசிட்டு இருக்க அவர் நான் கூட்டி வந்துறேன். ஏய் ஏய், ஆபீஸ் வேலை முடிஞ்சது, ஆள் ஆள் கேஸ் கோ அவுட். நாங்க ஃபேமிலி மேட்டர் பேச போறோம்.
2: ஏனும் மாப்பிளைங்க. வணக்கம்.
1: வணக்கம், உட்காருங்க.
2: ஐயோ வேண்டாம்,
0: ஜுரமெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, பணிவுங்க.
2: நீங்க எப்படி திடீர்னு? நீங்க உங்களை பார்த்த அதிர்ச்சியில் எனக்கு பேச்சே வரலைங்க. கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரின்னு சொல்லுவாங்க, ஆனா நான் கும்பிட்டு வந்த தெய்வமே இங்கே நேரில் வந்த மாதிரி இருக்குது.
1: என்ன சொல்றீங்க?
2: நான் வழக்கமா கும்பிடுறது மதுரை மீனாட்சியையும் காஞ்சி காமாட்சியையும் தான். அந்த மீனாட்சியே நேரில் வந்த மாதிரி அந்த பச்சை பட்டு நெத்தியில் குங்குமம் கலையான அந்த முகம் இதையெல்லாம் பார்க்கும்போது மதுரை மீனாட்சியே நேரில் வந்த மாதிரி இருக்குது.
1: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு நான் ரொம்ப சிம்பிளா வந்திருக்கேன்.
0: ஐயோடா, இது சிம்பிளுங்களாமா? இதுலயே நீங்க தெய்வ கடாட்சமா தெரியுறீங்கம்மா.
3: பச்சை புடவைய பார்த்து உடனே மதுரை மீனாட்சின்ட்டேன். ஓகே, காஞ்சி காமாட்சின்னு எதுக்கு சொன்னேன்? நாளை பின்ன செகப்புடவை கட்டிட்டு வரும்னு ஒரு சேஃப்டிக்கு.
4: அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி.
1: நாங்க இப்ப வந்ததே ஒரு நல்ல விஷயத்த பேசுறதுக்கு தான். புரியல? நீங்களும் பிரியாவும் அடிக்கடி சந்திச்சு பேசுறதா
2: கேள்விப்பட்டேன்.
1: மனப்பூர்வமா விரும்புறேன். அவ மனசுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை அமையணும்னு தான் நானே நேர்ல சம்பந்தம் பேச வந்திருக்கேன். இந்த விஷயமா பேச உங்க குடும்பத்துல யாராவது பெரியவங்க இருக்காங்களா? என்னாச்சு?
3: ரூட்ட சொல்லாமல்தான் இப்படி. என்ன தாத்தா?
0: ஏமா குடும்பத்தை பத்தி கேட்டீங்க? அவருக்கு செத்து போற தாத்தா ஞாபகம் வந்துருச்சு. ஐயா, பணத்தெல்லாம் ஏமா கிண்டீங்க, ஆனா ஆரம்பிச்சா நிறுத்த மாட்டாரு, அழுதுகிட்டே இருப்பாரு. ஐயோ,
5: எனக்கு
0: இப்படிப்பட்ட தாத்தனை நம்ம வாழ்க்கையில பார்க்கவே முடியாதுக்குமா. இல்லன்னா இந்த பேரனுக்கு இவ்வளவு சொத்து, இத்தாத்தி பங்களா, வெளியில காவலுக்கு ஒரு குறுக்கா வச்சுட்டு போவாருங்களா? நீங்களே நல்லா யோசனை பாருங்கவா.
5: என்னதான் சொத்து சுகம் இருந்தாலும் சொந்தன்னு சொல்லிக்கிறதுக்கு யாரும் இல்லைங்க போது. அப்புறம் அங்கிருந்து என்னங்கம்மா பிரயோஜனம்? அதனாலதான் நம்ம ஊர்லயே வந்து செட்டில் ஆயிட்டேன். 1000 தான் இருந்தாலும் நம்ம ஊரு, நம்ம மண்ணு,
0: மண்ணு வாசனை, குழம்பு வாசனை இதெல்லாம் அந்த ஊர்ல கிடைக்குங்களாமா? அதனாலதான் என் இனிய தமிழ் மக்களேன்னு இந்த ஊர்லயே வந்து மாப்பிள்ள செட்டில் ஆயிட்டாருங்க.
1: சரி சரி, இந்த கல்யாணத்துல உங்களுக்கு பரிபூர்ண சம்மதம் தானே?
0: எங்களுக்கு பரிபூர்ண சம்மதங்கம்மா.
1: அப்புறம் என்ன, இனிமே இது உங்க வீட்டு கல்யாணம் இல்ல, என் வீட்டு கல்யாணம். எப்படி நடத்துறேன்னு பாருங்க.

0: Not salsa, not flamenco, my brother.
1: Do you know? Not too?

0: ஓகே அசன்ஸ் பாய் த பாய். புதுசா வரப்போற இன்ஸ்பெக்டர் என்னைய பத்தி பெருமையா பேச சொல்லி பல கட்டுரைகளை எழுதி குத்தனே, அதை பூரா மனப்பாடம் பண்ணிட்டீங்களா?
1: மனப்பாடம் பண்ணிட்டேன்.
0: எங்க சொல்லு,
1: முதல்ல அவரை பேச சொல்லுங்க.
0: அப்ப நீ மனப்பாடம் பண்ணல. யூ டாக்கிங்,
2: நீங்க ஒரு கேனா.
0: என்ன
1: பண்ற? அந்த இடத்தை நல்லா தொடச்சு கோணத்தை தொங்க விடு. வாங்க எல்லாரும்.
0: ஐயோ, கான்ஸ்டபிளா போய் இன்ஸ்பெக்டர் ஆவறா? ஏகாம்பரம் அலாட் ஆயிக்கடா, அலாட் ஆயிக்க.
3: வெல்கம். தேங்க்யூ வெரி மச். ஸ்காட் சல்யூட்.

0: ஒரு உயர் அதிகாரி வரும்போது சல்யூட் எடுக்கணுங்கிற அறிவில.
1: Yes, sir.
0: Salute in your right hand.
1: Right, sir.
0: Follow me. உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், இது வரைக்கும் நீங்க எல்லாம் எப்படி இருந்தீங்கிறது முக்கியம் இல்ல, இனிமே எப்படி இருக்க போறீங்கிறது முக்கியம். ஓசியில டீ குடிக்கிறவங்க, வண்டி கடையில எச்சி பிரியாணி சாப்பிடுறவங்க, மார்க்கெட்ல மாமூல் வசூல் பண்றவங்க, எல்லாத்துக்கும் மேல பிச்சைக்காரர்கிட்ட பணம் புடிங்க திங்கறவங்க எல்லாரும் எல்லாத்தையும் இதோட நிறுத்துக்கணும். இதுவரைக்கும் ரவுடிங்களை பார்த்து நீங்க பயந்தது போதும், இனிமே ரவுடிங்க உங்களை பார்த்து பயப்படணும். அந்த மாதிரி நீங்க நடந்துக்கணும். இந்த ஊர்ல யார் யார் மேல என்னென்ன கேஸ் இருக்கு, டோட்டல் ரவுடிங்களோட லிஸ்ட், நாச்சியார் பொறுத்தவரை அத்தனை டீடைல்ஸ் இன்னும் 5 நிமிஷத்துல என்னுடைய டேபிள் மேல இருக்கணும். ஓகே
1: ஓகே சார்.
0: அத இந்த என்கவுண்டரே கமரம் கிட்ட கொடுத்துருங்க.
1: ஐயோ கூப்பிடுறானே கூப்பிடுறானே, தனியா கூப்பிடுறானே. கான்ஸ்டபிளா இருக்கப்பவே கை நிட்டுமா, இப்ப இன்ஸ்பெக்டர் ஆயிட்டான், என்ன பண்ண போறானோ? அப்படி ஐயனாரே குலதெய்வமே, உன் பிள்ளைய கூடயே இருக்கு அப்பா துப்ப. சார் மலை நல்லா இருக்கிய மலை
0: மலை இல்ல மருதமலை. ஆமா புதுசா வேலைக்கு வந்த போலீசுங்க எல்லாம் டீ வாங்கிட்டு வர சொல்றியாமே?
1: நோ சார், ஏற்கனவே போலீஸ்காரங்களை பூரா மாமா மாமான்னு மணிக்கூர் முறை சொல்றாங்க, இப்ப நீங்களே அதை கன்ஃபார்ம் பண்றீங்க சார், என்ன சார் நியாயம் அது?
0: ஏன் செய்ய மாட்டியா?
1: நோ சார், நான் செய்ய மாட்டேன். உங்களுக்கு எந்த கிறுக்கே சார் சொன்னா, நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் இந்த ஏகாம்பரம் சின்சியரா சீரியஸா செய்வாங்க சார். வர சார்.
0: ஏகா
1: சார்,
0: செட்டைன் பண்ண மட்டும் போதாது, நியாயமா
1: ஜிப்பும் போடணும் சார்.
0: முதல்ல ஜிப்பு போடணும்.
1: ஐயோ ஒரு சின்ன ரிக்வஸ்ட் சார், இந்த ஜட்டி மேட்ரு நமக்குள்ளே இருக்கட்டும் சார்.
0: அது நீ நடந்துக்கிற பொறுத்து இருக்கு.
1: முதல்ல கந்து வெட்டி காத்து கடனை வாங்கி நாலு ஜட்டியை வாங்கிடணும்.

போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்குது. திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்குது. அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க

0: உங்க அப்பா என் வீட்டு பக்கம் வந்திருக்காரா இல்ல எங்க அப்பா உன் வீட்டு பக்கம் வந்திருக்காரா
1: இல்ல
0: என்ன முறையில என்ன பார்த்து தம்பிக்கிற
1: ஒரு பாசத்துல
0: பாசம் எல்லாம் அவுட் ஆஃப் ஃபேஷன் என்ன விஷயம்
1: காலையில இருந்து அடிச்சு அடிச்சு கையெல்லாம் காத்து போயிருச்சு ஆறா குழந்தையா நிறைஞ்சிருக்கு நீங்க கொஞ்சம் அடிச்சு குடத்தை நிறைச்சு கொடுங்க
0: வேண்டாமா எனக்கு தண்ணினாலே கொஞ்சம் அலர்ஜி வேற ஆள பாரு
1: தம்பி
0: மறுபடியும் தம்பி தம்பின்னு பாசத்துல நெஞ்ச நக்கிறியே சரி சரி ஓகே இந்த ஒரு குடம் தானே
1: இன்னொரு சின்ன குண்டா
0: அதோட நிப்பாட்டிக்க நான் கச்சேரிக்கு போகணும்
1: சரி
0: தண்ணில என்ன பிரச்சனை அப்படின்னா கூட ஆறு குளம் கடல் இப்படிதான் ஒரு பைப்பு தண்ணி பச்சை குழந்தை மாதிரி என்ன கிடையாது பைப்பு தண்ணில திடீர்னு பேப்பர் வருது இன்னும் பத்து நிமிடத்துக்கு பிறகு தண்ணீர் நிறுத்தப்படும் இப்படிக்கு கார்பரேஷன் ஆஹா நம்ம கார்பரேஷன் சூப்பரா வேலை செய்தே அடிபம்பிலேயே அவசர தகவல் அனுப்புறாங்களே ஓகே பத்து நிமிஷம் தானே அதுக்குள்ள அடிச்சிடுற
2: சிவகாமியா
0: சிவகாமி கம்ப்யூட்டர் சித்து விளையாட்ட ஆரம்பிச்சிருச்சே
1: ஏயா ரெண்டு குடம் தண்ணி அடிச்சு கொடு கையெல்லாம் வலிக்குதுன்னு மாட்டம் மட்டும் போயிட்ட முன்ன பின்ன தெரியாத இந்த தம்பி ஏற்கனவே ஒரு குடத்தை அடிச்சு கொடுத்துட்டு இந்த குண்டாவ வேற ரொப்பிக்கிட்டு இருக்கு இந்த புள்ள ஆம்பளையா இல்ல நீ ஆம்பளையா
2: ஏண்டா எனக்கு கல்யாணம் ஆகி ஆறு வருஷம் ஆகுது எந்த சூழ்நிலையும் எந்த சந்தர்ப்பத்திலையும் இவா என்ன பார்த்து ஆம்பளையான்னு கேட்டதே இல்ல பாத்ரூம் வாடா பாத்ரூம் வாடா நீ ஆம்பளையா நான் ஆம்பளையா
0: ஏன் என்ன அடிக்கிறீங்க மாமா
2: என்னது மாமாவா
0: அவங்க அக்கா அண்ணா நீங்க எனக்கு மாமா தானே மாமா
2: ஏண்டா என்ன கேவலப்படுத்துறதும் இல்லாம மறவிச்சு வர கூப்பிடுறியா இன்னைக்கு நான் உன்ன பிளக்கறத இவ பாக்கணும்
0: நமக்கு தண்ணியில கண்ட மாதிரி இந்த ஆளுக்கு நெருப்புல கண்டம் போல இருக்கு கருகிட்டானே
1: என் சிங்கத்தை தீயில தள்ளி மூஞ்சிய புசுக்கிட்டானே
0: அடி பாவி இப்பதான் ஆம்பளையான்னு கேட்ட தீயில விழுந்த உடனே சிங்கம் ரேடி உன் சிங்கத்தை நான் தீயில தள்ளல சிஸ்டர் அதுவா போய் தீயில விழுந்து புரண்டு கருகி பூனை மாதிரி ஆயிடுச்சு
2: இன்னைக்கு நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா
0: சிவராமி

0: இதுதான் ஜப்பான் கடல். அதோ தெரியுது பார், அதுதான் ஜப்பான் மரம். இதுதான் ஜப்பான் புல்லு. எடுத்து வச்சுக்க உபயோகப்படும்.
1: பச்சையா இருக்கு. ஏன்னா இதெல்லாம் எங்க ஊர்ல இல்ல பாரு. நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன். சப்பான் கடல்ங்கிற, சப்பான் மரம்ங்கிற, என்ன விளையாடுறியா?
2: அதானே சப்பான்ல என்னமோ பெரிய பெரிய மச்சூடு கரண்ட் ரயில் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. இந்த ஆள் நமக்கு ஒண்ணுமே காட்ட மாட்டேன்றா மச்சான்.
1: ஏன்டா காட்ட மாட்டேங்கிற?
0: என்னைய சொன்ன உனக்கு வந்தனிக்க சொன்னல, அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போறதா இருந்தா உன் பொண்டாட்டி புடவை எல்லாம் அவுத்து வச்சிடணும். கவனம் மாட்டணும்னு சொன்னேன். இந்த மாதிரி காட்டு மரம் அடித்தனமா ட்ரெஸ் பண்ண காடு மரம் செடிதான் காட்ட முடியும். நீ மாத்திரம் சூட்டு கோட்டு போடு, பங்களா எல்லாம்
1: காட்டுறேன். யார பார்த்து காட்டு மராட்டின்னு சொன்ன? நான் இதே துணியோட தான் ஏரோப்ளேன்ல வந்தேன். ஏன் உறிஞ்சிட? ஒன்ன மாதிரி தான் எல்லாரும் உறிஞ்சினாங்க. எதுக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா எத்தனை ஜனங்க கூட்டமான வேடிக்கை பார்த்தாங்க தெரியுமா?
0: இந்த ஜப்பான்ல பயிற்சிக்காரன் சுத்தி கூட தான் 10-15 பேர் கூட்டமா நிப்பானுங்க. உனக்கு போய் என்ன கைடா போட்டானுங்க பார். கண்ட்ரி பட்டிக்காடு பட்டிக்காடு.
1: யாரடா பட்டிக்காடுன்னு? பட்டிக்காடு இல்லைன்னா பட்டணம் இருக்காது தெரியுமா? இனிமே பட்டிக்காடுன்னா ஒரே தட்டு பல்ல எடுத்துருவேன். அடி
0: எம் பல்ல எடுத்துருவியா? ஜப்பான்ல மூஞ்சியே பேக்கறதுக்கு ஏற்பாடு பண்றேன்.

0: இவ்வளவு படிச்சிருக்கீங்க, அவசரமா போகணும்னு சொல்றீங்க, இவ்வளவு தானே? நீங்க புறப்படுங்க முதல்ல.
1: தேங்க் யூ சார்.
2: மச்சான் கிரேட்டா.
3: தேங்க் யூ சார்.
1: எஸ் கே.
4: என்னடா போய் தொலைஞ்சீங்க?
1: காவல்துறையோட ஒரு சின்ன பிரச்சனைடா. ஸ்கூல்ல எழுதின லீவ் லெட்டர் அப்படியே சொன்னேன், விட்டுட்டாரு.
3: அவ இப்ப எங்கடா போனா?
4: இதோ உள்ள தான் போனா.
1: என்னடா இது? இந்த பில்டிங்ல எங்கேயுமே வாசல் ஜன்னல் எதுவுமே இல்ல, எப்படி உள்ள போனா? ஓ, கீழ வச்சிருக்காங்களா?
3: மிஸ் பண்ணிட்டேன்டா.
5: டேய், டென்ஷன் ஆவாதடா, முத தடவை லவ் பண்றேன், அப்படிதான் இருக்கும்.
3: டேய், உள்ள போய் பார்க்கலாமா?
1: போடா, இப்பதான் போலீஸ்கார்ட இங்கிலீஷ் பேசி உன்னை காப்பாத்தி கூட்டு வந்தேன். கூர்க்காட்ட பேசுறதுக்கு எனக்கு நேபாளி தெரியாதுடா.
5: டோன்ட் வரிடா, நம்ம பஸ் ஸ்டாப்ல தான் ஏறா, இந்த பில்டிங் தான் வரா. நாளைக்கு காலையில இவளை பத்தி எல்லா விவரமா டீட்டெயிலா உங்களுக்கு சொல்றேன்.
1: இவன் இதையே தொழிலா பண்ணலாம், கூடிய சீக்கிரம் ஆபீஸே போட்டுடலாம். வரண்டா.

0: என்னடா
1: போதுனா டீ சாப்பிட்டு வந்து மிச்சத்தை பாத்துக்கலாம்.
0: இது முச்சதம் ஒரு வேல.
1: பொதுவா இப்பலாம் வேல பார்க்க மாட்டியா? இன்னைக்கு நான் தீயா இருக்கற
0: தலைவருக்கு பண்றோம். தீயா இருக்கணும்ல.
1: தோபரா அதெல்லாம் கரெக்ட் தானா? ஆனா வைபே இல்லாம எப்படினா?
0: வைப் தானே
1: ரைட்டு.

0: ஹாய்
1: ஹாய் ஹான்சம்.
0: ஆஹா, வொர்க் அவுட் ஆகுதா சத்யா? உன்னை எப்படி இன்னைக்கு நான் மடக்கிடுறேன். யாரு?
2: யார்மா நீ?
0: நானா? தொட்டி ஜெயா அண்ணன், பொட்டி ஜெயா.
2: எப்ப வந்த?
0: இப்பதான் வந்த.
2: லண்டன்ல இருந்து எப்ப வந்த?
0: நான் எப்ப போனேன் இப்ப வர்றதுக்கு? லண்டன் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது.
2: லண்டன்ல குண்டு வைக்க போனியே, அத கேக்க.
0: குட் ஜோக்.
2: ஏண்டா குண்டு வைக்கிறது எனக்கு ஜோக்கா போச்சாடா?
0: இல்ல, நான் குண்டு வச்சதா நீங்க சொன்னீங்களே, அது ஜோக்.
2: நீ தான் மேல வச்சிருக்க.
0: சரி வச்சிருக்க, அதுக்கு என்ன ஆதாரம்?
2: கான்ஸ்டபிள்.
0: அப்புறமா இதுல உடம்பு
2: உன் போட்டோ பார்.
0: ப்ளூ பிலிம். என் போட்டோ? இப்ப நான் நடந்து வரும்போது எடுத்த போட்டோ தானே?
2: நீ லண்டன்ல குண்டு வச்சடா அப்ப எடுத்த போட்டோ.
0: இல்ல இன்ஸ்பெக்டர், என்ன நம்புங்க, நான் அப்படி ஆள் கிடையாது.
2: இதெல்லாம் என்ன புல்லட்ஸ் தானே?
0: நீங்க ஒரிஜினலா டூப்ளிகேட். பின்ன என்ன இன்ஸ்பெக்டர், சும்மா பேனா மூடியெல்லாம் பிலிம் கட்டறக்கா வரிசையா குத்தி வச்சிருக்கேன், இத போய் புல்லட் டிகிரிக்கே?
2: அப்ப பேனாலாம் எங்கடா?
0: உன்ன வாலிக்கு உன் வைரமுத்து கொடுத்துட்டேன்,
2: அத வச்சு அவங்க என்ன பண்றாங்க?
0: வாலி கிருஷ்ண விஜயன் எழுதுறாரு, வைரமுத்து கருவாச்சி காவியம் எழுதிட்டு இருக்காரு.
2: உன்ன வச்சு நான் ஒரு அழுவாச்சி காவியம் எழுதுறேன். ஏராசி பே.
0: ஓடியா ஓடியா ஓடியா. மீடியா மீடியா மீடியா. வந்துட்டீங்களாயா? நான் அரஸ்டா போற மேட்ரு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடிதான் எனக்கும் இன்ஸ்பெக்டருக்கும் தெரியும். அதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு எப்படியா வரீங்க? போகாதீங்க போகாதீங்க, அப்படியே இருங்க, நல்லா போக்கஸ் டைட் பண்ணிக்கங்க. நான் மூஞ்ச கரிச்சிப்பெல்லாம் வச்சு மறைக்க மாட்டேன். ஒரு மெசேஜ் சொல்லணும், ஒன் செகண்ட். சும்மா ஸ்டைலு இப்ப சொல்றேன். ஒரு பொண்ணு உங்களை லவ் பண்ணுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்காம அவளுக்காக உங்களை நீங்க மாத்திக்காதீங்க. ஆனா உங்களுக்காக தன்னையே மாத்திக்கிற ஒரு பொண்ணு கிடைச்சா அவளுக்காக நீங்க உயிரையே கொடுங்க. ஏன் உங்களையே மாத்திக்கங்க?
2: நீ உள்ள வரவன் மூஞ்சே மாத்தி காட்டுறேன்.
0: ஆசீர்வாதம் என் மூஞ்சில ஊத்துக்கு இன்ஸ்பெக்டர். பட் உங்க மூஞ்சி மாதிரி ஆயிரக்கூடாது.

0: கபாலி கபாலி சோரா அண்ணே வாடா வாடா வாடா வாடா எவ்வளவு நேரம் உனக்காக காத்துட்டு
1: இருக்கேன் ரவி அன்னைக்கு சின்ன தம்பியா பார்த்து நீங்க பெரிய தம்பி
2: ஆயிட்டியாப்பா
1: இருக்கும்பா
2: நல்லா என்ன பாம்பே பண்ணது பெரிய பாப் சிங்கர் ரைட்டிங் போல இருக்கு ஏதாவது கச்சேரியில மோளகில வாசிக்கிறீங்களா
1: சிங்கர் சொல்லிட்டு மோளம் சொல்லப்படாது அசிங்கமா இருக்குல்ல
0: என்னடா முகம் எல்லாம் அடிபட்டு இருக்கு
1: அதை என்ன கேக்குற அண்ணே சென்னை நினைச்சு அரக்குணத்துல இறங்கி தொலைஞ்சிட்டேன் அப்புறம் எரிச்சல ஆகி போய் ஒரு காரை வாடகை பிடிச்சி மெட்ராஸுக்கு வந்துக்கிட்டே திருவள்ளூர் வந்தோம்னா டமான்னு ஒரு லாரில கொண்டு விட்டாங்க பொழைச்சு பாக்குறேன் கார் கண்ணா அப்படின் மல்லாக்க கிடக்கு அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த டிரைவர் எடுபட்டவளுக்கு அவிஞ்ச கண்ணு
0: ஐயோ அதுக்கப்புறம் என்ன
1: அதுக்கப்புறம் என்ன திருவள்ளூர்ல இருந்து போரூர் வரைக்கும் நடந்தே வாரேன்
2: திருவள்ளூர்ல இருந்து போரூர் வரைக்கும் தான் நடந்தது என்னவோ திருப்பதியில இருந்து நடந்து வந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு
0: இருக்கீங்க என்ன சித்த பக்கத்து விளையாடிக்கிட்டு சரி என்ன திடீர்னு சென்னைக்கு புறப்பட்டு வந்துட்டேன்
1: அதான் அமைஞ்சிக்கிறேன் நம்ம அப்பா வாங்க வீடு இருக்குல்ல அந்த வீட்டுல தான் யாருமே இல்லையே அதை வித்துட்டு பணத்தை கணத்தை வாங்கிட்டு போலான்னு வந்தேன் அந்த
3: பணத்தை வச்சுதான் நீங்க பாம்பேல இப்ப செட்டில் ஆனீங்க
1: நோ ஸ்டாண்டிங் இன் மை ஓன் லக் சொந்த உழைப்புல முன்னேறி பாம்பேல பெரிய ஆளா இருக்க நீ அப்படி எல்லாம் அவசரப்பட்டு பேசாதீங்க
0: உண்மையாவே நீ கிரேட்டரா கபாலி
1: பாதி பேரை சொல்லாதண்ண
0: சரிடா கபாலி சொல்றா
1: ஐயோ அதுவும் இல்லண்ணே
0: பின்ன என்னதான உன் பேரு
1: கபாலி கான்
3: கான்
1: ஏற்பட்ட கொடுமையை தட்டி கேட்கறதுக்காக தனி ஒரு ஆள் அந்த ஸ்பாட்டுக்கு நான் போனேன் அப்ப ஆப்போசிட் பார்ட்டில இருந்து ஒரு துப்பாக்கி எடுத்து என்ன குறி வச்சு சூட் பண்ணிட்டான் அதை பாத்துக்கிட்டே இருந்த என்னுடைய உயிர் நண்பன் ஜாபர் கான் ஓடி வந்து அந்த குண்டை தன்னோட நெஞ்சில வாங்கிட்டு அப்பேற்பட்ட உயிர் நண்பனை மறக்க கூடாது ஒரே காரணத்துக்காக அவன் பேர்ல இருக்க கான தூக்கி என் பேர்ல இருக்க கபாலியில சொருகி கபாலி கான் வச்சுக்கிட்டேன்
2: இது பாஷா படத்துல வர சூப்பர் ஸ்டார்ஸ் மாதிரி
1: பேசாசிங்க
0: என்ன
2: பஞ்சடிச்சு
1: பிராணே.

இப்படி சூடு.

0: அழகி இந்த அருகே போன் கடை நல்லபடியா ஊர் வந்து சென்றோம்னு உங்க அம்மாக்கு ஒரு போன் பேசிடுவோம்.
1: ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நல்லன எல்லாம் தரும் அபிராமி கடைக்கண்களே.
0: ஒண்ணு இல்ல சார், போன் பண்ணணும். போன் போன்.
2: அப்படியா? முகத்தை கொஞ்சம் தள்ளி வைக்கப்படாது.
0: ஏன் பயந்துட்டீங்களோ?
2: திருமண உடனே உங்க நம்பரை சொல்லுங்க.
0: 26 36 46
2: வெளியூருங்களா?
0: எப்படி கேட்டா சொன்னீங்க?
2: நம்பரை பார்த்தாலும் தெரியுது, உங்களை பார்த்தாலும் தெரியுது.
0: ஐயோ ஐயோ.
2: எந்த ஊரு?
0: காரக்குடி பக்கத்துல காணாடு காத்தா.
2: காணாடு காத்தானா? கொஞ்சம்
0: ஏங்க இங்க பாருங்க, இது நான் சொன்ன நம்பர் இல்லங்க.
2: பொறு பொறு. இப்போ நம்பரை சொல்லு.
0: அதான் நான் சொன்ன 26 36 46.
2: ஹலோ, காணாடு காத்தால இருந்தா பேசுறீங்க? கொஞ்சம் இருக்கமா,
0: பேசிக்கிறேன். தீர்த்தக்காவா? நான் தாக்க மாரசாமி பேசுறேன். நேத்து இந்த பையன் கூட்டிட்டு மெட்ராஸ் வந்தல வந்து இறங்கணும்னு போன் பண்ண சொல்லிட்டாக்கா, அதான் பண்ண. 5 மணிக்கு உடனே இறக்கிட்டேன்க்கா. ஆமா ஏக்கா, எங்க அக்கா அமிர்தத்தை கூப்பிடுங்கக்கா.
2: இது யார் இப்ப கூப்பிட்டது?
0: எங்க ஊர்லயே இவங்க வீட்டுலதான் போன் இருக்கு. இவங்களுக்கு போன் பண்ணி தான் போய் மத்தாளுல கூட்டி வர முடியும்.
2: அவங்க எந்த தெருவு?
0: எங்க அக்கா அடுத்த தெருவுல இருக்கு.
2: ஓ, கூப்பிடுங்க கூப்பிடுங்க கூப்பிடுங்க.
0: இது எங்க அக்கா மாதிரி தான்.
2: சரி சரி, கூப்பிடுங்க.
0: ஓடியாருதா அக்கா? அமிர்தா அக்காவா? என்ன பத்தா ஆத்தா, உன்னை விட்டுவிட்டு ஒரு நாள் கூட புரிஞ்சிருக்க முடியலையம்மா. என் கண்ணுக்குள்ளே இருந்தேம்மா. என்ன பத்தாமா? ஆமா வந்து இறங்கிட்டேன். அதான் வந்து இறங்கணும், உனக்கு போன் பண்றேன். அப்புறம்க்கா, அந்த கருப்பியா இருக்கா இல்ல, அவன் நெல்லு காசு கொடுப்பான், அதை கரெக்டா வாங்கிக்க. 10 ரூபா குறைச்சு கொடுப்பான். விளக்கு மத்த கொண்டு அடிச்சு காசை புடிஞ்சிரு. என்ன? அப்புறம் ஏத்து விட்டு இருளாக்கி 2 செம்பு கோமியை கொடுத்துருக்கேன், அதுக்கு காசை வாங்கிரு. அப்புறம் நெல்லு குழுவுக்குள்ள ஒரு 16 முட்டை வச்சிருக்கேன்க்கா, நாட்டு முட்டை. அதை பிரியம் இருந்தா காசாக்கி இல்ல உடச்சு வாயில வச்சு உடம்ப சேர்த்து அப்படியே வச்சுக்கிட்டு இருக்காத, முட்டை கெட்டு போவோம். ஏக்கா, இந்த பக்கத்து வீட்டு செல்லாக்கி இடுப்பு சொல்லிச்ச, இப்ப எப்படி இருக்கு? ஆஸ்பத்திரி சேர்த்துருக்காளா? குழந்தை பிறந்துருச்சா? எது பிள்ளை தலைகில இருக்கா?
2: என்னப்பா?
0: ஐயோ, பக்கத்துல இருக்கா பிள்ளைங்க, என் தங்கச்சி 10 நாளா இடுப்பு வலிக்குது இடுப்பு வலிக்குன்னு சொல்லி இருந்துச்சு. ஹாஸ்பிட்டல் பிள்ளை எப்ப பிறகு டாக்டர் தெரியாதுங்கிறானா? சரி, வச்சுட்டா வச்சுட்டா வச்சுட்டா வச்சுட்ட. அப்பாடா, ஒரு நாள் இதுல விட்டு பிரிஞ்சு வர்றது பெரிய பாடா இருக்குங்க. இந்தாங்க 1.5 ரூபா மிச்சேட்டனா காப்பி தண்ணியை குடிச்சுக்கங்க.
2: என்னது
0: போன் பேசுற காசுங்க?
2: கொஞ்சம் பொறு, மிஷின் நிக்கட்டும்.
0: மிஷின் நிக்கிறதுக்கு எதுக்கு என்ன இருக்கு?
2: நீ எவ்வளவு பேசிருக்காங்கிறத மிஷின் இப்ப சொல்லு.
0: எங்க மிஷின் பச்சை கட்டுதா மெட்ராஸ்ல வண்டி ஓட்டுதா?
2: ஆமா. 650 ரூபா.
0: 650? என்னத்துக்கு? ஏய், 650 ரூபாய் புள்ள, இந்த போன் பேசுனக்கு 650 ரூபாயா? மாப்ள, எனக்கு அப்பயே தெரியுப்டா, நான் சொன்ன நம்பருக்கு முன்னால நீ எஸ்டா நம்பர் போடும் போது என்ன ஏமாத்த போறேன்னு எனக்கு தெரியும்.
2: அது கோன் நம்பர். யா
0: கோடு நம்பரு, ரோடு நம்பரு, உன் வீட்டு நம்பர் எல்லாம் கேட்டுறேன் உங்கள்கிட்ட.
2: அது போடாம எப்படியா பேசுறேன்?
0: பேசிருக்கேன். என் ஊர்ல நான் பேசிருக்கேன், 200 ரூபா
2: பேசிருக்கேன்டா.
3: நீங்களே சொல்லுங்க.
0: கோர் நம்பர் நான் வந்து கேட்டனா? நான் கேட்டலனா? உண்ட கேட்டலா? என்ன நம்பர் மட்டும் தான் உனக்கு போடுது? அதனால ஓடல.
3: கொஞ்சம் இருங்க, இங்க பாருங்க. உங்களுக்கு எந்த ஊரு?
0: காரக்குடி பக்கத்துல காணாடு காத்தா. என்ன விஷயம்?
3: கோட் நம்பர்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு?
0: என்னையா நீ விவரம் கடனமா பேசிக்கிட்டு இருக்க? கோர் நம்பர் நான் எதுக்கு தெரிஞ்சுக்கிறேன்?
3: இல்லப்பா,
0: நம்பர் எனக்கு தேவையா? தேவையான்னு கேக்குறேன்.

0: ஏன்னா இந்த படத்துல நம்ம பெரிய லெவல்ல பண்றோம். இந்த பட்ஜெட்ல கொஞ்சம் கூட துண்டு விழுந்துடவே கூடாது.
1: குட் மார்னிங்.
2: குட் மார்னிங்.
1: இந்தாங்க.
2: என்னது?
1: இது தட்டு, இது பணியாரம்.
0: அடடா, புட்டு புட்டு வைக்கிற.
1: புட்டி இல்ல சார், பணியாரம்.
0: விடவே மாட்டீங்க.
2: தேங்க் யூ.
1: நானே சுட்டது.
0: ஐயா, எந்த எண்ணெயில செய்த பணியாரம்னு தெரியல. திடீர்னு டைரியா கீரியான்னு வந்து புடிங்கி கிச்சனா ஷூட்டிங் பாதியில பாழா போயிரும்பா.
1: அதெல்லாம் எதுவும் பாழாகாது சார். அவங்க சாப்பிடலனாதான் என் மனசு பாழாயிடும்.
0: என்ன டயலாக்டா ஏன்பா, அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த மாதிரி எழுத கத்துக்கங்கப்பா. சென்டிமெண்டா பேசி செட் பண்ணிடுவ போல இருக்கேப்பா.
1: செட் ஆயிடுமா சார்?
0: அப்படித்தான் மாட்டுங்க.
1: அப்படி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வெள்ள பணியாரம் பண்ணி தரேன் சார்.
0: எனக்குமா
2: சார், நீங்க
0: கொஞ்சம்
2: சார்.
0: ஐயோ, ஒரு பணியாரத்தால படம் நிக்க வேண்டாம். எடுத்துக்கிறமா எடுத்துக்கிறமா
1: சார்.
0: போட்டுறவா?
1: ரம்பா சார்,
0: எனக்கே அறிமுகப்படுத்துறேன். நீயே
1: சாப்பிடுது சார்.
0: நான் என்னது வாந்தி எடுக்க நான் சொன்னேன்
1: சார். இந்த சிச்சுவேஷனுக்கு, அதாவது ரம்பா பணியாரம் சாப்பிடுற அழகு இருக்கு, அதுக்கு ஒரு கவிதை சொல்லுங்க சார்.
0: திடீர்னு கேட்டா எனக்கு வராதுப்பா. இதெல்லாம் பெரிய மெட்டர். நீயே சொல்லி.
1: நான் சொல்லட்டுமா சார்? ஒரு ஸ்வீட் ஸ்டாலே
0: ஒன்னு கிலோ ஒண்ணு
1: அதான சார் கவிதை.
0: ஓ, போடு போடு போடு போடு.
1: ஒரு ஸ்வீட் ஸ்டாலே பணியாரம் சாப்பிடுகிறதே.
0: அடடே,
1: ஆச்சரியக்குறி.
0: அடடே, நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா. பின்றாம்பா பின்றாம்பா. தம்பி, நீ மெட்ராஸ் வந்தீனா உனக்கு பெரிய எதிர்காலம் இருக்கு.
1: உங்களுக்கு
0: எனக்கு நீ டவுட் தான்ப்பா, டவுட் தான்.
2: ரொம்ப தேங்க்ஸ்ங்க, ரொம்ப நல்லா இருக்கு.
1: ஐயோ, அங்க வைக்காதீங்க.
2: ஏ,
1: கீழே மண்ணு ஒட்டிக்கும்.
0: அப்ப தலையில வைக்க சொல்லவா?
1: தலையிலயும் மண்ணு தானே இருக்கு.
0: டேய், இதெல்லாம் நோட் பண்ணாதீங்கடா, நோட் பண்ணாதீங்கடா, ரொம்ப அசிமா இருக்கு. ஆமா, இந்த தட்டு எடுத்துட்டு போய் என்ன பண்ண போற? பேரிச்சம்பளம் வாங்கிட்டீங்க பிரியா?
1: அந்த மாதிரி பிச்சைக்கார புத்தி எல்லாம் எனக்கு கிடையாது. இது பிரசாத தட்டு, தெய்வத்துக்கு கொடுக்கற அதே மரியாதை தான இந்த தட்டுக்கும் கொடுக்கணும் சார்.
0: அடடடடடடடா, என்ன எமோஷன்ரா, என்ன எமோஷன். ஆனா பேபி, இந்த மாதிரி தீவிர ரசிகர்கள் உனக்கு இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுல உன்னை யாரும் அசைச்சுக்க முடியாது, அசைச்சுக்க முடியாது. ஆ, துண்ட காணோம்.
2: அந்த சார் எடுத்துட்டு போயிட்டாரு.
0: அவரு சாரா?
2: ஆமா அங்கிள்.
0: நான் அங்கிளா.

முடிச்சிடலாமா?

0: திருத்தணி முருகன், பழனி,
1: தைப்பூசம் வரப்போதுன்னா போதும். இந்த மாதிரி வேலை வெட்டி இல்லாம வேஷம் போட்டு கிளம்பிட்டாங்க, வசூல் பண்றதுக்கு.
2: ஏய் நிறுத்துடா, ஹாஃப் அன் அவர் இருக்கு.
0: எதுக்கு
2: இந்த டிரஸ் வாடகை டைம் முடியாதுக்கு?
0: ஐயோ, இன்னும் கலெக்ஷனே ஆகலையா? ஆனதுக்கு பின்னால எனக்கு இவங்களுக்கு உனக்கெல்லாம் கொடுப்பல, அதுக்குள்ள வாடகை சைக்கிள் விரட்டிட்டு வர்ற போயா?
2: ஹாஃப் அன் அவர்ல கொடுக்கலன்னா டபுள் ஆகும்.
0: எடுத்து விட்டேன் வச்சுக்க, மொட்டை மண்டை பொழந்துரும். போயா,
3: கல்யாணம் ஆகட்டும். வேணா சரி,
0: பாட்டு பாட்டு பாட்டு பாட்டு. ஆஹா, ஒரு தரங்கட்ட குடும்பம் வருது. இவளுகளை பார்த்தாலே பழைய சோறு கிடைக்காத. வண்டி திருப்பு, வண்டி திருப்பு. ஏன் நிக்கணும்?
3: ஆக்கத்தே வந்திருக்க முருகா.
0: உங்களை முருகன் பாக்குற மாதிரி இல்ல.
3: பாக்க கூட வேண்டாம் முருகா, அருள் மட்டும் கொடு முருகா.
0: அருளா?

0: சரி அருள் தர்றேன், முதல்ல உண்டியல காணிக்க போடு.
1: காசு கொடுப்பதற்கு என்ன, கற்பூரமே காட்டுறேன்.
0: காட்டு காட்டு காட்டு.
1: பாட்டி, கொய்யா பழம் இருக்கா?
0: கொய்யாவா? நல்ல கனி நல்ல கனி, நடக்கட்டும்.
1: முருகா, ஆ காட்டு.
0: ஆடி பாவியலா, நாதாரி குடும்பமும் நினைச்சா நாசக்கார குடும்பமாவில இருக்கு. அநியாயமா ஒரு உசுர கொல்ல பாத்தீங்களடி.
2: இப்படி சாமி வச்சம் போட்டு ஊரை ஏமாத்திரியே, அதுக்குத்தான் அந்த தண்டனை. ஏண்டா இந்த பொழப்புக்கு கௌரவமா பழுப்பு வைக்கலாம்லடா.
0: கௌரவத்தை பத்தி நீ பேசாத, ஒருத்தி இங்க இருக்கா இன்னொருத்தி எங்க?
1: அவ வேலுவோட மேக்னிஷியோ சினிமாக்கு போயிருக்கா.
0: இந்த பார், ஒண்ணுக்கு ஒண்ணுதான் நம்ம கல்ச்சர், ஒண்ணுக்கு ரெண்டுங்கிறது நம்ம கலாச்சாரத்துக்கு அவமானம். ஏ கலவி, இதெல்லாம் நான் கேக்குறேன் இல்லையா?
2: தப்பேலோட தருதல, உலகத்துல எல்லாமே ரெண்டுதான்டா. பூமிக்கு துருவ ரெண்டு, பரப்புக்கு சாதி ரெண்டு, ஒண்ணுக்கு வீடு ரெண்டு, வீட்டுக்கு வாசல் ரெண்டு, மனுஷனுக்கு கண்ணு ரெண்டு, கை ரெண்டு, காலு ரெண்டு, காது ரெண்டு, உள்ள இருக்க கிட்னி கூட ரெண்டு. என் பேரனுக்கு ரெண்டு இருந்தா என்னடா தப்பு?
3: சபா, இப்பவே கண்ண கட்டுது.

0: இவங்க மத்தியில இந்த ஊர்ல எப்படி வண்டியை ஓட்ட போறோம் தெரியலையே. எஸ்டிடி புத்து அப்படி நம்ம ஆத்தாளுக்கு ஒரு போல போட்டு சொல்லிட வேண்டியதான்.
1: இங்க வந்துட்டோம்.
0: ஐயா ஒரு எஸ்டிடி போட்டுக்கலாமா? என்ன போட்டுக்கலாமான்னு கேட்ட எடுத்துட்டு போச்சுறாரு. மெண்டலா இருக்குமோ?
2: இங்க இருந்தே போன் போடியா?
0: அப்படி சொல்ல வேண்டியதானா? எப்படி எப்படின்னா இது என் சுத்தாம இருக்கு, சுத்துறதுக்கு தானே இருக்கு. இந்த நம்பரை மொத்தமா படிச்சு சொல்லுங்க.
1: 93 கோடி 33 லட்சத்து 31 ஆயிரத்து 431 ரூபாய்.
0: எப்படியாச்சு வேலை சம்பாதிச்சு வீடு வந்து சேர்றேன். அம்மா இங்க சகனம் சரியில்ல, நான் அப்புறமா பேசுறேன். அப்புறமா பேசுறேன் திருச்சான்.
2: புரிஞ்சுக்குவேன்.
0: அது எங்களுக்கு தெரியும். போன் போட்டு பில்
2: என்னன்னு சொல்லி 7 ரூபாய், ஃபேனுக்கு 8 ரூபாய்.
0: ஃபேன் போட்டதுக்கு 8 ரூபா?
2: இத கேட்டுட்டு போட்டேன், அதை கேட்காம போட்டேன்.
0: ஏயா ஃபேன் போடுறதுக்கு தானே வச்சிருக்கு.
2: போடுறதுக்கு ஒண்ணு இருந்தா நீங்க பார்த்து போட்டு போயிடுவீங்களா? எங்களுக்கு நான் போட தெரியாதா? எதுக்காக கையாலேயே பிசிறிக்கிட்டு இருக்கேன்? ஏண்டா கரண்ட் பில் என்ன உங்க அப்பா நான் கொடுப்பான்?
0: ஏயா
2: என்ன
0: பஸ் கண்டுபிடிச்சவன் பேரா
2: சொல்ல?
0: பேசாம ஊர்ல
2: சினிமாவை கண்டுபிடிச்சது யாரு?
0: சொல்றியா சினிமாவை கண்டுபிடிச்சது ஏவிஎம் மையப்பட்டது யாரு?
2: இத மட்டும் கரெக்டா சொல்ல தெரியுது இல்ல? இதையும் சொல்ல
0: மாட்டேங்கிற. இப்படி கேள்வி மேல கேள்வியா கேக்குறிய? இதுக்கு முன்னால என்ன வேலை பார்த்த நீங்க?
2: நான் ஒரு காலத்துல வாத்தியாரா இருந்தேன்.
0: அதை விட்டு இங்க வந்த
2: நான் பேசினது அப்ப யாரும் கேட்கவே இல்ல. அதனால ஒரு டெலிபோன் பூத்த ஆரம்பிச்சு மத்தவங்க பேசுறத கேட்கணும்னு உட்கார்ந்துட்ட. நீ வந்த பேசிட்டு மூடிக்கிட்டு போக வேண்டியதானே? இதையும் போட்ட. இப்ப சொல்லு, கரண்ட கண்டுபிடிச்சது யாரு?
0: ஒன்னு
2: விடவே மாட்டேன்.
0: மறந்துருவாங்க நினைச்ச மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறானே. நான் தெரியாம பேல போட்டு அதுக்கு என்ன பரிகாரம் செய்யணும்னு சொல்லி அனுக்கி?
2: பரிகாரம் இல்ல, ஃபைன் 500 ரூபாய்.
0: மறந்துடு.
2: இப்போ இந்த டேபிள கண்டுபிடிச்சது யாரு?
0: ஐயோ!